சுந்தரம் வந்திருக்கிறாங்க, சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் என்று கேட்டிருக்கிறாங்க. அன்பான காய நேர வணக்கம் சகோதரி மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முருகேஷ் வந்திருக்கிறாரு. தேகல வட்ட விழுந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு விளக்கம் இருப்பது மெயின் ஸ்ட்ரீட் நான்வோயா அருணா சுதான் வந்திருக்கிறாங்க. அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பலங்கோடிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இதுவிலே இனிமையான காலை நேர வணக்கங்களோடு மட்டுக்கிழப்பு பொது குடியிருப்பு கடற்கரை வீதி செந்தில்நாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. தேமோதனி கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நாங்களும் சந்தோஷமாக வசந்த அமைப்பும் ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இன்பமான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மஸ்கேலியாலிருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. தேவி குடும்பத்தையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிர்மல் குமார் வந்திருக்கிறாரு. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாரு. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பாடல்கள்லாம் அருமை. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அறந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மஸ்கெலிய கங்கைவதி சிந்த, டிஷான், டிலன், சஜீவன், கமிஷ்கா, லுக்சனா, சச்சுன் மற்றும் தனு, ரித்திக் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு லோகநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்துகளிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அனைத்து உறவுகளுக்கும் நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் வந்திருக்கிறாரு. கலகலந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். இதேவேளை சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஹெடன் அந்த கோபு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இதே போன்று நீங்களும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரம் அதிகாலை 5:34 ஆய்கொண்டிருக்குது. ஒரு சூப்பரான பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்துக்காக வருகிறது. கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளும் வரலாம்.

நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம் அன்பான காலை நேர வணக்கங்களோடு திருக்கோணமலையிலிருந்து ஆஷா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் இடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வசந்தம் சொந்தங்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பாடல் விரும்ப கேட்டிருக்கிறாங்க. கீரிமலையிலிருந்து ரமேஷ்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் பவிஷான் 23rd பிறந்த நாளை சுன்னாகத்தில் உள்ள தன்னுடைய வீட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா பிரபதாஸ் மற்றும் அம்மா சுதாமதி மற்றும் மாமா அனுசீலன், சங்கீதா, கெளிமதி, காந்தீபன், அதே போன்ற சுஜீவன், ஐரா குடும்பத்தினர், அதே போல ரமேஷ்குமார் குடும்பத்தினர், வளர்மதி குடும்பத்தினர் ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசந்தமிஃபம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று பன்வீரன் ஜெயசித்ரா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகரை ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலை படங்களிலிருந்து சந்தியா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு கிணவருக்காகவும் பல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பு கிணவர் பெயர் வந்து கருணாகரனம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு வெளிமொழியிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இதேவேளை எட்டியந்தோடியிலிருந்து பணவத்தை எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, குமாரி, டைட்டானிக் ஜூடஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், சிவா ஜூடஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. பிந்தன் இருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. போனாங்களேந்து மகேஷ் இருந்தாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மாத்திலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. வெள்ளவத்திலே கூடி தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகலையில இருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் வசந்தம் எஃப்எம் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கம். வசந்தம் உறவுகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். எந்தான தோட்டம் மேனவிடையில இருந்து மனைவி வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி கௌதமி, மகன் சந்தீபன், நண்பர்களான உமாச்சந்திரன், மகேந்திரன், சாந்தகுமார், ஜெயக்குமார் ஆகியோர் மற்றும் அருள்மொழி ஆகிய நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஹெடன் வந்து யசோத் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கந்தலாய் கே உவைதீன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம், பரிதா, சத்தார், ஆட்டோ, விஸ்வநாதன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டை மாணவர் செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாங்க. துரிசா நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-5005-3 அதே போல 0112-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி அங்கு கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 41 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடல் இது அதாகப்பட்டது மகாஜனங்களே திரைப்படத்துக்காக.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு கூடிய நிகழ்ச்சியில் நேரம் காலை 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0127 5705 3 அதே போல 0127 5311 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு கலகால இருந்து சிவா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. எஸ்பி சவுண்ட்ல இருந்து நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டு இருக்கிறாங்களாம். சுகந்தி, பவித்ரா, துஷ்யந்தன் மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு கேம்பியன் பகவந்தலாவ கேம்பியன்ல இருந்து சூரியகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. தன்னுடைய அன்பு மனைவி மோகன ராமேஸ்வரி, மகள்மார்களான பபிஷாலினி, சஷ்மிதா, இளம்வதனி, அதே போன்று சொந்தங்கள் அனைவரையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பன்குடாவிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மகன் தயாளன், அதே போன்று தயாபரன், தினேஷ், மகள் வனிதா, மாதவன், பாதுகி சின்னத்தம்பி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதில் கஸ்கின் இருந்து சூரியகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. அன்பு மனைவி கலா, மகன் பிரவீன், அதே போல ராமதாஸ், தர்மேஷ் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பெரிய கலாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய கேஜாயினி மற்றும் ஜிதோக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தலேந்து சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வாகரிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. விடியல் நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஆய் சிவானி தங்கச்சி, அன்பான காலை நேர வணக்கம். தர்ணியகலையிலிருந்து மருத வீர நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நல்ல பாடல் ஒன்று தாங்க அன்பு மனைவி சுசிக்காகவும், மகள் அபிஷ்கா, மகன் அஷித், மகன் ஆயிஷன் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குறிஞ்சா கிணந்த அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. அசூர்தீன், நூர்ஜகான், அன்வர், ரிகாஸ் ஜாரி மற்றும் ரெய்னா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்ற சந்தோஷமான காலை நேர வணக்கம் யட்டியந்தோட்டோ விஓஏல இருந்து நிஷாந்தினி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய அம்மா சுலோச்சனா 40வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கணவர் நிரோஷன், மகள் நிஷா, மகன் நிதுக்ஷன் மற்றும் சொந்தங்கள் யாவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவதின வாழ்த்துக்களை வசந்த மெஃபம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவணன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு அமுதா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே ஹட்டன் கேம்ல இருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர். அதே போல செங்கல் அடியிலிருந்து சக்கில சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. அதே போல சிவாஜி வந்திருக்கிறாங்க. அதே போல கென்யா மஃபுக் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நேரம் காலை 6 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டு நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் பாடல் இது. இன்று, நேற்று, நாளை திரைப்படத்துக்காக ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் சங்கர் மகாதேவன் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 11:58 முதல் 1:28 வரை, ராகு காலம் காலை 7:28 முதல் 8:58 வரை, யமகண்டம் காலை 10:28 முதல் 11:58 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பெருமை, ரிஷபம் வெற்றி, மிதுனம் நிறைவு, கடகம் மேன்மை, சிம்மம் ஆதரவு, கன்னி சிந்தனை, துலாம் உயர்வு, விருச்சிகம் உதவி, தனுசு கவலை, மகரம் பயம், கும்பம் நற்செயல், மீனம் பரிசு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பெருமை, ரிஷபம் வெற்றி, மிதுனம் நிறைவு, கடகம் மேன்மை, சிம்மம் ஆதரவு, கன்னி சிந்தனை, துலாம் உயர்வு, விருச்சிகம் உதவி, தனுசு கவலை, மகரம் பயம், கும்பம் நற்செயல், மீனம் பரிசு. இவை இன்றைய நாளுக்கான

நாவலப்பட்டியிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கெரோலில் இருந்து ஆறி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வவுனியானது நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ராஜி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பசுமையூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொட்டகலை ட்ரைட்டன் சந்தியாக வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. புவனேஸ்வரன் மங்ககரிசி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆயிஷிவாணி அக்கா அன்பான காலை நேர வணக்கம். நான் மது கரவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறதக்கா வாழ்த்துக்கள். தன்னுடைய அன்பு கணவர் ஜெகன், மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு வேணி வந்திருக்கிறாங்க. மாத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மேப்பீடு கந்திலிருந்து பிரசாத் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பசால் வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிந்து வந்திருக்கிறாரு. பொருளர்விலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு தர்ணிகளிலிருந்து ஸ்ரீகாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மாட்டு வாக்களிலிருந்து தமிழ் செல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மஸ்கெலியா பிரவுன் சீட்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாதமுனையிலிருந்து முஸ்தகின் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சினாஸ் வந்திருக்கிறாரு. இதேவேளை ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ரம்சி குடும்பத்தினர், ஜெகன் குடும்பத்தினர், சங்கீதா குடும்பத்தினர், அருள் செல்வி குடும்பத்தினருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு தெல்தோட்டையிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய பிரார்த்திப்பதாக வசந்தி வந்திருக்கிறாங்க. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்த உடைப்பிட்டு செல்லப் போகின்றேன். தொடர்ந்தும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆ ஜெய் சிவானி. நன்றி சின்னங்களே.

இன்று ஜூலை மாதம் 6 தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்றைய தினம் கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 30 அதிகமானோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், இருவர் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற ஒரு குழு, அதற்கு எதிராக இருக்கின்ற குழு, இந்த இருதரப்புக்கும் இடையில் நேற்று இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்போது

பாதுகாப்பு பலப்படுத்த பெற்றிருக்கிறது. அது தொடர்பான விடயங்கள் பிரதான செய்திகளாக இன்று தினம் சகல தேசிய நாளிடுகளிலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விவகாரம், நாட்டில் டெங்கு தொற்று பரவல், டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்து வருகிறது. மக்கள் இதுகுறித்து இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு டெங்கு நோய் பரவல் இடம்பெற்று இருப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே நேற்று தினம் முதல் மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற 23 அபாய வலயங்களை மையப்படுத்தி விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றியதில் தவறி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பது தயாராக இருக்கும். டெங்கு உள்ளமுகள் உங்களை கடிப்பதற்கான நேரம் என்று எங்களுக்கு மாலை பொழுதிலும் காலை பொழுதிலும் ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த நேரத்தை கூட இப்போது இருக்கின்ற புதிய திருவினூடாக வருகின்ற டெங்கு உள்ளமுகள் மாற்றிக்கொண்டிருப்பதான தகவலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல கேப்பாப்பிலவு மக்கள் தங்களுடைய காணி உரிமையை வலியுறுத்தி 2வது வாரமாக தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற விவகாரமும் முக்கிய செய்தியாக பத்திரிகையில் இடம்பெறுகிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எரிவாயு விலை குறைக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க முடியாது என்பதான ஒரு அறிவிப்பு ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அதுகுறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல் டீசல் விலை மேலும் குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணம் குறைப்பதற்கான சாத்தியம் இல்லை என்பதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்திருப்பதாக இன்னும் ஒரு தகவல் முக்கியமாக இருப்பது. அதே போல திருத்தப்பட்ட பஸ் கட்டண திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது என்பதும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காலம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மலையக மக்களுக்கு 10,000 வீட்டு திருத்தின் மற்றொரு கட்டம் நேற்று தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 57 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்திகளும் முக்கியமாக இருக்கிறது. அதே போல அரசாங்கத்தினுடைய பொருளாதார செயல்பாடு நாட்டினுடைய இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு காரணமாக அமைந்திருப்பதாக மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தெரிவித்திருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல சூழ்நிலைகள் சரியானதன் பின்னர் மக்களுக்கு இன்னும் நிவாரணங்களை வழங்க தயாராக இருப்பதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. தம்மீது அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசியலில் தான் மக்களுக்கு இன்னும் சேவையாற்றவிருப்பதாகவும் ஓய்வுபெறும் எண்ணம் இல்லை என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது காணும். அதே போல பெசல் ராஜபக்ஷ அவர்கள் வழக்கு விசாரணைக்காக நாட்டுக்கு வருகை தரப்போவதாக ஒரு தகவல் இருக்கிறது. அது குறித்து தனக்கு தெரியாது என்பதாகவும் நேற்று தினம் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல எதிர்கட்சிகள் இப்போது ஒன்று சேர்ந்தால் ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் என பல முக்கியமான தகவல்கள் இன்று தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அதே போல ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் மற்றொரு கட்டமாக கருணாமணியிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதான ஒரு தகவலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல போதைப் பொருள் வர்த்தகர்கள் குற்றச்செயல்கள் தொடர்புடைய நபர்களிடமிருந்து போலீசார் மாதாந்த சம்பளம் பெற்று வந்திருப்பதான ஒரு தகவல் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த கருத்து என பல முக்கியமான விடயங்கள் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்று தினம் பிரதான செய்தியாக பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற செய்தி நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல். இன்றைய தினகரன் என்பதனுடைய பிரதான தலைப்பும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் மோதல், 2 உயிரிழப்பு, 35 மேற்பட்டோர் வைத்தியசாலையில், கைதிகள் கூரையில் ஏறி ஆர்ப்பாட்டம், நிலைமையை கட்டுப்படுத்த விசேட போலீஸ் அதிரடிப்படை வரவழைப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நீர்கொழும்பு சிறையில் கைதிகளிடையே மோதல், 2 உயிரிழப்பு, 33 பேர் வைத்தியசாலை அனுமதி, சிறைச்சாலை அண்மித்த பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு என்பதாக அந்த செய்தியும் இன்றுதினம் முக்கியமாக இருக்கிறது. இதேபோல் திவாயின பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி மீகமு இரகதிர மராக நித்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. திகாக் மருட்ட திஸ் துணகட்ட துவால என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இன்றைய திவைன பத்திரிகையில் மரண தவாத் இகலட்ட என்பதாக கேள்விக்குறியுடன் செய்திருக்கிறது. பரபத்தில துவால் லெபு திகா குளம்பட்ட இஏ சவஸ் வனத்துரு பாலனிய கரளை கருவான் அத்தே என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. லங்காதி பத்திரிகையில் ரந்தவியு திகா மருட்ட திஸ்துனாக் ரோஹலே மீகமு ஹிரகெதிர யுத்த பிடியாக் என்பதாக
இந்த லங்கா தீபத்திற்கு தலைப்படுகிறது. காந்தா ரந்திவியோ வகலவுட என்பதாக தலைப்பிடப்படுகிறது. பெண் சிறை கைதிகள் கூரையின் மீது ஏறி ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அந்த புகைப்படம் இன்று தினம் லங்கா தீபத்தினுடைய பிரதான புகைப்படமாக வெளியாயிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பந்தனாகார ஒசுசல கடா பெத்தித் கஹாலா என்பதாக இன்றைய லங்கா தீபத்திற்கு தலைப்படுகிறது. எனவே அந்த சிறைச்சாலினுடைய மருந்தகம் உடைக்கப்பட்டு அங்கிருந்த மருந்துகள் எடுத்தும் குடைக்கப்பட்டிருப்பதாகவும் லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்பு செய்தி. அதே போல இன்றைய அருண பத்திரிகையில் ஒத்துதிமிகா வாட்டு மாறு கிரிமை சித்திய கட்ட மீகமோ பந்தனாகாரிய யுத்த ரந்துவான் திகக் மருட்ட தி சத்தராக் ரோஹலே என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்படுகிறது. அதாவது உளவு தகவல் ரகசிய தகவல் கொடுத்தமை மற்றும் அவர்களினுடைய சிறை கூடங்கள் மாற்றப்பட்ட சம்பவத்துக்கு எதிராக இந்த மோதல் இடம்பெற்றிருப்பதாக இன்றைய அருண பத்திரிகையும் அதுரபான செய்தியை தருகின்றவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையில் நேற்று இடம்பெற்ற மோதலில் இரண்டு கைதிகள் உயிரிழந்தநிலையில் மோதலில் காயமடைந்த 33 கைதிகள் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கைதிகளில் இருவரின் நிலைமை மோசமடைந்த நிலையில் அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக நேற்று மாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்கு அமர்த்தப்பட்டார்கள். சிறைச்சாலையில் கைதிகளில் இரண்டு குழுக்களுக்கிடையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பகல் இடம்பெற்ற வாய்த்தர்க்கம் மோதலாக மாறிய நிலையிலேயே இந்த கலவரம் இடம்பெற்றிருக்கிறது. சிறைச்சாலையில் மோதல் இடம்பெற்று காயமடைந்த கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களின் உறவினர்கள் சிறைச்சாலை முன்பாக ஒன்று கூடி காயமடைந்தவர்கள் தொடர்பான விவரங்களை கோரினார்கள். இச்சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையில் உள்ள பெண் கைதிகளும் ஆண் கைதிகளும் சிறைச்சாலைக்குள் உள்ள கட்டிடம் மீது ஏறி கூரை மீது நின்றவாறு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சிறைச்சாலை முன்பாக கைதிகளின் உறவினர்கள் கூடியிருந்ததை தொடர்ந்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதன்போது அவ்விடத்துக்கு வருகை தந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மோதலில் காயமடைந்தவர்களின் பெயர் விவரங்களை உரக்க வாசித்தார்கள். இதன் பின்னர் சிகிச்சைக்காக வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட கைதிகளை பார்ப்பதற்கு அவர்களின் உறவினர்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணும். இந்த சம்பவத்தில் இரண்டு கைதிகள் தப்பியோடியிருப்பதாகவும் இன்று தினம் பத்திரிகையில் தொடர்பான செய்திகளை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இந்த இரு கைதிகளுக்கிடையில் கைதி குழுக்களுக்கிடையில் பெற்ற தகராறு பின்னர் பாரிய மோதலாக மாறியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சிறை கைதிகளுடைய சிறைச்சாலை இரு கைதிகள் குழுக்கள் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அந்த சிறைச்சாலையின் பெண் வாட்டில் இருந்த பெண் கைதிகள் குழு ஒன்று சிறைச்சாலை கூரை மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக. அதே போல ஆண் கைதிகள் சிலரும் இவ்வாறு கூரை மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் இடம்பெற்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதே போல இந்த சம்பவத்தில் இரு கைதிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருப்பதாகவும் இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் பிரதானமான விடயமாக கூறப்படுகிறது இந்த போதைப்பொருள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி இரு குழுக்களுக்கிடையில்தான் இந்த மோதல் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. போதைப்பொருள் பயன்படுத்துகின்ற அல்லது போதைப்பொருள் வர்த்தக தொடர்புடைய குழுக்கள் அதே போல் அதற்கு எதிரான குழுக்கள் இந்த இரு குழுக்களுக்கிடையில்தான் இந்த மோதல் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த போதைப்பொருள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அந்த போதைப்பொருள் தொடர்பான எதிர்ப்பு வெளியிடுகின்ற குழு போலீசாருக்கு அல்லது சிறைச்சல் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கி உளவு தகவல் அல்லது அவர்கள் தொடர்பான சில விடயங்களை தகவலாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த தகவல் வழங்குவதற்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போதுதான் இந்த தகவல் வழங்கிய தரப்புக்கும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதையடுத்து அந்த போதைப்பொருள் தொடர்புடைய அந்த தரப்பினர் இன்னும் ஒரு சிறை கூடத்துக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு மாற்றுவதற்கு இந்த போதைப்பொருளுக்கு எதிரான குழுக்கள் தான் காரணம் என்று தெரிவித்துதான் அந்த போதைப்பொருளோடு தொடர்புடைய குழுவும் போதைப்பொருளுக்கு எதிரான குழுவும் இடையிலான வாய்த்தர்க்கமானது மோதலாக மாறி இந்த சம்பவம் மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்திருக்கிறது. சிறைச்சாலை அதில் இருவர் பலியாயிருக்கிறார்கள், மேலும் 33 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 10 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இருவர் மோசமான நிலையில் அவர்களுடைய நிலைமை குறித்து இப்போது தேசிய வைத்தியசாலையில் கண்காணிப்புப்படுத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்பான விடயங்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. சம்பவத்து தொடர்புடைய கைதிகள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்த விவகாரமும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணும். அதே போல் இன்று தினம் லங்காதீப் பத்திரிகையில் அது தொடர்பான சில மேலதிக தகவல் இருக்கிறது. குறிப்பாக இந்த சிறைச்சாலையில் மோதல் இடம்பெற்ற தரப்பினர்
அங்கு சிறைச்சாலையினுடைய மருந்தகத்திலிருந்த மருந்துகளை எடுத்து அருந்திக் கொண்டதாகவும், அதாவது போதைப் பொருள் கடுமையானவர்கள் சிலர் இவ்வாறு மருந்துகளை எடுத்து அருந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல விசேட சிறைக்கூடத்தில் இருந்த சாவிகளை எடுத்து அதனை உடைத்து அங்கிருந்த சிறைச்சாலை கைதிகள் மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஒரு குழுவினர் தெரிவிக்கப்படுகின்ற விடயங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று மாலை வரை இந்த சிறைச்சாலையுடைய கட்டுப்பாடு, அங்கிருக்கின்ற அந்த போதல் போக்கூடிய நபர்களின் கட்டுப்பாடு இருந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் விசேட அதிரடிப்படையில் அழைக்கப்பட்டு அந்த நிலைமை இப்போது கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டு சுமூகமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இன்று தினம் பத்திரிகையிடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது நேற்றைய தினம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய மிக முக்கியமான செய்தியாகிறது. சகல பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகளை பிரதான தலைப்பாக வழங்கியிருக்கிறது. அடுத்து நாடு முழுவதும் மக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு தகவலும் பிரதான செய்திகளாக பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. டெங்கு தொற்றினுடைய இப்போது நிலைமை மிகவும் மோசமான நிலைமையாக இருக்கிறது. மக்கள் இதுகுறித்து மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு செய்திகள் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான முதற்பக்க செய்தி, டெங்கு தவத் கப் இக ரஜுயி ஆயத்தம் விளட்டு பாசலுத் முல்ம பெயலியே சியலு ஆயத்தம் விளட்டு ரத்து நிவேதன என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே டெங்கு பரவல் இப்போது இன்னும் தீவிரமடைந்திருக்கிறது. பல அரசு நிறுவனங்களிலும் மோசமான நிலைமை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பாடசாலை இதில் முதல் இடத்தில் இருப்பதாக, முதல் வரிசையில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பாடசாலை சூழல் இருக்கின்ற பகுதிகள் குறித்து மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையில்தான் இன்றைய லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியினுடைய முக்கியமான தகவலாக இருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய திவைன பத்திரிகையிலும் அதுரமான செய்தி வருகிறது. டெங்கு ரட்டம கிலி கனி மரண திஸ் நமயாக் மியகிய பிரிசென் தியாக்ம காந்தாவோ பஸ்நாயிர அதி அவதானம் கலாப்ப விசுதக டெங்கு மருதன சத்தியாக் டெங்கு ரோகின் பனஸ்நமதாஸ் ஐசிஎத்திஸ் அட்டாக் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. டெங்கு தொற்றின் காரணமாக இதுவரை 39 மரணங்கள் பதிவாக இருக்கிறது. அந்த 39 மரணங்களில் 30 பேர் பெண்கள் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேல் மாகாணத்தில் 22 அபாய வளையங்கள் அடையாளம் காணப்பட்டு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இடம்பெறுவதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். மதுரமான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில், தீவிரமடையும் டெங்கு அபாயம் விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகம் என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தியும் முக்கியத்துவம் பெறுகிறது. தொடர்பான செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாட்டில் தீவிரமடைந்து வரும் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் ஒழிப்பதற்கும் ஜனாதிபதி செயலகத்தின் வழிகாட்டலில் பல்வேறு அமைச்சுக்கள், முப்படைகள் மற்றும் போலீசாரை உள்ளடக்கிய விசேட கூட்டு திட்டம் ஒன்றும் அவசரமாக ஆரம்பிக்கப்பட்டுவதோடு மேல் மாகாணத்தில் டெங்கு பரவும் அபாயம் அதிகம் உள்ள 23 வளையங்களை உள்ளடக்கிய விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மற்றும் விசேட சுற்றி வளைப்புகள் முடக்கப்படுகின்றன. ஜனாதிபதி செயலாளரின் தலைமையில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாளர்களின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாகவும், இந்த விசேட சுற்றி வளைப்புகள் இப்போது நடவடிக்கையின் கீழ் கொழும்பு மாவட்டத்தில் மகரகம, கடுவலன், ஹோமாகம, கொத்தட்டுவ, பத்தரமுள்ளன், பிளியந்தலை, கொழும்பு மாநகர சபை உள்ள எல்லைக்குட்பட்ட பகுதிகளும், கம்பகா மாவட்டத்தில் பியகம, கலனி, சீதுவை, ஜாயல, மகர, வத்தலை, நீர்கொழும்பும், மினுவாங்குடை ஆகிய பகுதிகளும், களுத்துறை மாவட்டத்தில் பாணந்துறை, பண்டாரகம, ஹொரண, இங்கிரிய மற்றும் களுத்துறை ஆகிய பகுதிகளும் உள்ளடக்கப்பட்டு தீவிர கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேசிய டெங்கு செயல்பாட்டு மையத்தின் மூலம் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் ஒழிப்பதற்கும் தேவையான துல்லியமான, நம்பகமான மற்றும் விரைவான தகவல்களை பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள், அரசு அதிகாரிகளுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவ்விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் கூடுதல் செயலாளர் SPC சுகீஸ்வரன், பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலோ அல்லது தங்கள் அறியும் வேறு ஏதேனும் ஒரு இடத்திலோ டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய வகையில் நீர் தேங்கி இருப்பதை கவனித்தால் அதுகுறித்து தகவல்களை உடனடியாக 0117666366 என்ற பிரத்யேக அவசர உதவி தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்க வேண்டும். மீண்டும் அந்த தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்துகின்றோம். 0117666666 என்ற
பிரத்யேக அவசர உதவி தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்க வேண்டும். பொதுமக்கள் வழங்கும் இத்தகைய விவரங்கள் மீது உடனுக்குடன் தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்காக சுகாதார அவசர செயல்பாட்டு மையம் முழு தயார் நிலையில் இயங்கி வருகிறது. குறித்த எண்ணுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையிலும், சனிக்கிழமைகளில் முற்பகல் 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும். இதன் மூலம் ஊடகவியலாளர்கள் மற்றும் டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தமக்கு தேவையான அதிகாரப்பூர்வ ஆலோசனைகளையும் தகவல்களையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதாகவும் அந்த செய்தியை பார்க்கலாம். 1-4-2 என்ற அவசர துரித தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தியும் நீங்கள் இதுதொடர்பான முழுமையான தகவல்களை வழங்க முடியும். உங்கள் பகுதிகளில் டெங்கு அபாயமிக்கின்ற வகையிலான பகுதிகள் அடையாளம் காணப்பட்டால், இது டெங்கு தொற்று அபாயம் என்று உங்களுக்கு புலப்பட்டால், அதுதொடர்பான விடயங்களை இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வழங்க முடியும் என்பது முக்கியமான செய்தி. அதேபோல் நேற்று தினம் ஜனாதிபதி செயலகத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஊடாக செயலகத்தின் ஊடாக பல்வேறு அமைச்சுகள் அரசு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து நாடு முழுவதும் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற 23 அபாய வளையங்களை மையப்படுத்தி நேற்றைய தினம் முதல் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுவரும் 10ஆம் தேதி வரை இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பொதுமக்கள் அவர்களுடைய இந்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வளர்வதான பிரதான தலைப்பாக இருப்பதை காணலாம். இதேபோல பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். பொதுமக்களிடமிருந்து இந்த செயல்பாட்டுக்கு வழங்கப்படுகின்ற ஒத்துழைப்பு மிக குறுகியதாக இருக்கிறது, மிக குறைவாக இருக்கிறது. பொதுமக்கள் இதில் அசட்டையாக இருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டை தங்களுடைய சுற்றாடலை சுத்தப்படுத்தி வைப்பது குறித்து பொதுமக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காணும். எனவே அவ்வாறு இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்த நிலையில், அவ்வாறு சுற்றாடலை சுத்தமாக வைத்திருக்காத பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்த தினம் பத்திரிகைகளுடைய செய்திகள் வந்திருப்பதை காணலாம். தினக்குரல் பத்திரிகையின் செய்தி, நுழம்பு பெருகும் சூழல், 7500 பேர் மீது நடவடிக்கை என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். நாடு முழுவதும் டெங்கு பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் நுழம்புகள் பெருகும் வகையில் சுற்றுச்சூழலை வைத்திருந்த 7500 பேருக்கு எதிராக இதுவரை சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பதில் தலைவர் உப்புல் ரோஹண தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இந்த நடவடிக்கை பொதுமக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்காமல் அல்லாமல் நாட்டில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தி மக்களின் ஆரோக்கியத்தையும் உயிரையும் பாதுகாக்கும் நோக்கிலேயே முன்னெடுக்கப்பட்டு இருப்பதும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் எதிர்காலத்திலும் வீடுகள், நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து வளாகங்களும் தொடர்ந்தும் பரிசோதிக்கப்படும் என்றும், நுழம்புகள் பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டால் இனிமேல் எந்த ஒரு முன் அறிவிப்பும் அல்லது எச்சரிக்கையுமின்றி நேரடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். இதுகுறித்து கருத்தறிவித்த இலங்கை பொது சுகாதார பரிசங்கத்தினுடைய தலைவர் உப்புல் ரோஹண மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் டெங்கு நிலைமை ஆரம்பமான நாள் முதல் இதுவரை நாடளாவியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் நுழம்பு பெருகும் இடங்களை பேணி வந்த 7500 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த சட்ட நடவடிக்கைகள் பொதுமக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவதற்காக எடுக்கப்பட்டவை அல்ல. தற்போது நாட்டில் நிலவும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் நாட்டில் பொதுமக்களின் ஆரோக்கியத்தையும் உயிரையும் பாதுகாக்கும் நோக்கிலும் ஆகும். எனவே கொசுக்கள் பெருகும் இடங்களை பேணியதால் அசௌகரியங்களுக்கு உள்ளாக இருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் எதிர்காலத்திலும் நாங்கள் வீடுகள், நிறுவனங்கள், வளாகங்கள் அனைத்தையும் பரிசோதிப்போம். நுழைவு பெருகும் இடங்களை பேணி வருபவர்கள் கண்டறியப்பட்டால் மீண்டும் எவ்வித அறிவித்தலும் அல்லது அறிவிப்பும் விடுக்கப்படாமல் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கிறோம் என்பதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்த கருத்துகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். நாட்டில் இதுவரை 59,000 அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். 39 டெங்கு மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. எனவே இதனை கட்டுப்படுத்த தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலைமை இப்போது காணப்படுவதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல இன்று தினம் மற்றும் ஒரு தகவல் இருக்கிறது, வைரஸ் திரிபில் ஏற்பட்டுள்ள மாற்றமே டெங்கு அதிகரிப்புக்கான முக்கிய காரணம், பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங் என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை இன்னும் ஒரு தலைப்பு இடுகிறது. நாடு முழுவதும் டெங்கு அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் வைரஸ் திரிபில் ஏற்பட்டுள்ள மாற்றமே என பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இதுபோன்ற சூழ்நிலைகள் பொதுவாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் ஏற்படுவதாகவும் இது ஒரு இயற்கையான போக்கு என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். தற்போதைய சூழ்நிலையை கட்டுப்படுத்த சுற்றுச்சூழலை தூய்மையாக பேண வேண்டும் என்றும், பொதுமக்கள் தங்கள் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார்.
சாதாரண வடிகால் அமைப்புகள் அல்லது கால்வாய்களில் மட்டுமின்றி வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் சேகரிக்கப்படும் சுத்தமான நீரில் டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்வது தெரிய வந்திருப்பதும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீ ஜாவரந்தபுரவின் கோட்டை பகுதியில் அண்மைக்கு நாட்களில் ஒரு விசேட நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அடையாளம் காணப்பட்ட அதி அபாயம் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ள சுமார் 3500 வீடுகள் தற்போது சோதனைக்குட்படுத்தப்பட்டன. அவ்வாறான தொடர்ச்சியான திட்டத்தின் காரணமாக கோட்டை பகுதியில் டெங்கு பரவல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரதி அமைச்சர் சத்ருங்கா அபேசிங் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதேபோல டெங்கு நுளம்புகள் தங்களுடைய வளமையான செயற்பாடுகளை மாற்றிக்கொண்டிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடிக்கும் நேரத்தை மாற்றிய டெங்கு நுளம்பு என்பதாக அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கிறது. டெங்கு நுளம்புகள் கடியெடுக்கும் நேரத்திலும் அவற்றின் செயற்பாட்டிலும் தெளிவான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அண்மைக்கால ஆய்வுகளிலிருந்து தெரிய வந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இதற்கு முன்னர் டெங்கு நுளம்புகள் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதுமே அதிக செயற்பாட்டுடன் இருந்தன. இருப்பினும் புதிய ஆய்வுகளின்படி தற்போது காலை 6 மணி முதல் முற்பகல் 11 மணி வரையிலான காலப்பகுதியிலேயே இந்த நுளம்புகள் அதிக செயற்பாட்டுடன் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. காலை நேரமானது பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் வெளிப்புற சூழலில் அதிக அளவில் நடமாடும் நேரமாக இருப்பதனால் நுளம்புகள் கடியெடுப்பதற்கான வாய்ப்பும் ஆபத்தும் கணிசமாக அதிகரித்துள்ளன. அத்துடன் பாடசாலை சூழல்களில் நுளம்பு பெருமளவில் காணப்படுவதால் பாடசாலை மாணவர்கள் இந்த ஆபத்திற்கு உள்ளாவதாக மருத்துவர் கண்ணங்கர குறிப்பிடுகின்றார். இதேவேளை ஜூலை மாதத்தின் கடந்த 4 நாட்களில் மாத்திரம் 4251 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதோடும் அதற்கமைய அந்த மாகாணத்திலிருந்து 31,249 நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக தென் மாகாணத்தில் 9,507 நோயாளர்களும் சபரிமலை மாகாணத்தில் 5,172 நோயாளர்களும் அதிகளவாக இடங்காணப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இதேபோல இன்னும் ஒரு தகவல் இருக்கிற தினக்குரல் பத்திரிகையில் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் டெங்கு பரவல் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கூறுகிறது என்பதாகவும் இன்னும் ஒரு செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இது குறித்து மக்கள் கவனம் செலுத்துங்கள். இலங்கையில் நிலவும் டெங்கு அதி தீவிர தொற்று நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை என்றும் மாறிவரும் காலநிலை காரணமாக புதிய பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. பொது சுகாதார பரிசங்கத்தினுடைய செயல் தலைவர் உபுல் ரோகன இதுகுறித்து கூறுகையில் முதலில் டெங்கு பரவல் பதிவான பகுதிகளில் நிலைமை ஓரளவுக்கு முன்னேற்றம் கொண்டுள்ள போதிலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் தற்போது புதிய தொற்று பரவல் குழுமங்கள் அதாவது கிளஸ்டர்ஸ் உருவாகி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பொதுமக்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களது தற்போதைய டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். தற்போது நிலவும் வானிலை மாற்றங்களால் பல பகுதிகளில் லேசான மழை பெய்ய தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்ட உபுல் ரோகணன் ஏற்கனவே நுளம்புகளின் அடர்த்தி அதிகமாக உள்ளதால் இந்த மழைவீழ்ச்சி காலம் கொசுக்கள் பெறுவதற்கான அபாயத்தை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஆள் நடமாட்டமில்லாத வெற்று நிலங்கள் மற்றும் வீடுகள் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளன எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களின் வீடுகள் மற்றும் நகர்ப்புறங்களில் புதிதாக வாங்கப்பட்டு இன்னும் குடியேறாமல் இருக்கும் வீடுகள் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதேவேளை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர் எண்ணிக்கை 57,000 தாண்டியிருக்கிறது. நாடு முழுவதும் 57,662 தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதாக இந்த வெள்ளிக்கிழமை தகவல். நேற்றைய தகவலின்படி 59,000 அதிகமானோர் பதிவாகியிருக்கிறார்கள். 39 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்கு மாத்திரம் 1,253 புதிய தொற்றாளர்கள் ஏலம் காணப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கிறது. மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது இந்த ஆண்டில் இதுவரை கொழும்பில் 11,811 தொற்றாளர்களும் கப்பகாவில் 11,443 தொற்றாளர்களும் பதிவாகியிருக்கிறார்கள். இதன் மூலம் இவை இரண்டும் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே மக்களே, இப்போது டெங்கு நுளம்பு பரவல் மிகவும் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த 4 வருடங்களுக்கு ஒருமுறை டெங்கு நுளம்பினுடைய திரிபுகளினுடைய மாற்றம் காரணமாக இந்த அதிகளவான டெங்கு பரவல் ஏற்படுகிறது. 2017 ஆண்டு 1,00,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள்
மாற்றங்கள் பதிவானார்கள். 2023 ஏற்பட்டது. எனவே தற்போது அந்த மாறுகின்ற திரிபுகளினுடைய தாக்கம் அதிகரித்த காலமாக இருக்கிறது. எனவே இது குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் சுற்றாலல், உங்களுக்கு அருகில் இருக்கின்ற சுற்றாலல் குறித்து நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் வீட்டுக்குள் இருக்கின்ற உறவினர்களை பாதுகாப்பதற்கும் வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற அயலவர்களை பாதுகாப்பதற்கும் நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதே போல உங்களுக்கு தெரிந்த இடங்களில் இவ்வாறான டெங்கு நோய் பரவக்கூடிய வகையில் சுற்றாலல் இருக்கிறது நீங்கள் அடையாளம் கண்டால், அதே போல சுற்றுச்சூழல் இவ்வாறு சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, இங்கு டெங்கு பரவலாம் என்ற நிலைமைகள் இருந்தால், உங்களுக்கு அதை சுத்தப்படுத்த முடியாவிட்டாலும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்தில் அழைப்பை ஏற்படுத்தி அதுவரில் அறிவித்தால் அதுகுறித்து துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கு பொது சுகாதார பரிசோதனைகள் மற்றும் இணைய திறப்பை தயாராக இருக்கிறார்கள். அந்த இலக்கத்தை மீண்டும் நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். 0117666366. அதே போல துரித இலக்கம் 142 அல்லது 142 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் இது குறித்தான மேலதிக தகவல்களை வழங்க முடியும் என்பதை விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அடுத்து இன்றைய பத்திரிகையிலேயே இருக்கின்ற மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. ராணுவ ஆக்கிரமிப்பு காணிகளை விடுவிக்க கோரி கேப்பாப்பிளவு மக்கள் தொடர் போராட்டம் 2வது வாரத்தையும் தாண்டி நீடிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்பிளவு கிராம மக்கள் 2009 முதல் ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள தங்களுடைய பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி நேற்று 12வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான மொத்தமாக 159.5 ஏக்கர் காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பதாக தெரிவித்தார்கள். அவற்றில் 59.5 ஏக்கர் குடியிருப்பு காணிகளும் 100 ஏக்கர் தோட்ட காணிகளும் அடங்குகின்றன. நீண்ட காலமாக தொடரும் காணி ஆக்கிரமிப்பு தங்களது வாழ்வாதாரத்தையும் மேல்குடியேற்ற முயற்சிகளையும் கடுமையாக பாய்த்திருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தெரிவிக்கிறார்கள். தனியார் காணிகளுக்கு மேலாக கிராம மக்களின் பயன்பாட்டுக்காக இருந்த பாடசாலை, ஆலயம், தேவாலயம் மற்றும் பொது மண்டபம் ஆகியவற்றையும் ராணுவம் தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். இவ்விடங்கள் சமூக, கல்வி, மதம் மற்றும் இந்த கலாசார நடவடிக்கைகளுக்காக முக்கிய பொது சொத்துக்களாக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நேற்றைய கவனயர் போராட்டத்தின் போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்களது சொந்த கிராமங்களில் மேல்குடியேற வழிவகுக்குமாறும் அரசாங்கத்திடமும் ஆளுநரிடமும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக பல்வேறு அரசுகளிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தங்களது காணிகள் இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். தங்களது காணிகளுக்கும் பொது சொத்துக்களுக்கும் மீள வழங்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்த மக்கள் தங்களது நீண்டகால கோரிக்கைகளுக்கு நீதியான தீர்வை வழங்குமாறும் அவர்கள் அதிகாரிடம் இவ்வாறு கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல முக்கியமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் ஒரு செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதற்கான அண்மையில் அரசாங்கம் எரிவாயு விலைகளை குறைத்தது, எரிபொருள் விலைகளை குறைத்திருக்கிறது. ஆனாலும் அதனுடைய சாதகத்தன்மை மக்களுக்கு செல்லுமா என்பதுதான் இங்கே கேள்விக்குறியான விடயமாக இருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. இன்றைய திவைன பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. கேஸ் மில அடுக்கலாட்டு பேக்கரி கேம மில பஸ் அண்ண பேக்கரி நிஷ்பாதிரேகன் சங்கமய கெட்டி ஆகாரம் மில பஹத் தமனவா ஆப்பனசாலா ஹிமியான்கே சங்கம என்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அரசாங்கம் எரிவாயு விலையை ஓரளவு குறைத்திருந்தாலும் பான், பனிஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திகளின் விலையை ஒருபோதும் குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன திவைன பத்திரிகை தெரிவித்ததாக இன்றைய தினம் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எரிவாயு விலை குறைந்த விலையில் குறைக்கப்பட்டமை ஊடாக பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை ஒருபோதும் குறைக்க முடியாது என்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இந்த கேஸ் விலை குறைக்கப்பட்டதன் காரணத்தினால் ஃப்ரைட் ரைஸ், கொத்து, பராட்டா, சிற்றுண்டிகள் ஆகியவற்றின் விலைகளை குறைக்க உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷ ருக்ஷான் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். உணவு பொதி ஒன்றின் விலை 15 ரூபாவினாலும் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலை 15 ரூபாவினாலும் சிற்றுண்டிகளின் விலை 5 ரூபாவினாலும் பராட்டா ஒன்றின் விலை 5 ரூபாவினாலும் முட்டை ரொட்டி ஒன்றின் விலை 5 ரூபாவினாலும் பால் தேநீர் ஒன்றின் விலை 5 ரூபாவினாலும் பிளெயின் டீயின் விலை 5 ரூபாவினாலும் குறைக்க முடியும் என்பதாகவும் இந்த
தகவல் வெளியிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு இருக்க இந்த கேஸ் விலை குறைக்கப்பட்டாலும் இந்த உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதில் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என்பதாகத்தான் இப்போது பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வை நடந்திருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை வழியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய தினக்குரல் பத்திரிகை வழியாக இருக்கின்றது செய்தி, டீசல் விலை மேலும் குறைந்தாலும் பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாது, தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. டீசல் விலை மேலும் குறைந்தாலும் பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்னம் தெரிவித்திருக்கின்றார். திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் நிலையில் அத்துறவில் ஊடகங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். இன்றைய தினம் திவைன பத்திரிகை தொடர்பான செய்தி வருகிறது. ருபியலே தெக்கே அவாசிய மகிண்ட தி பஸ் காசு வெடிவீம அதிசிட்ட என்பதாக தலைப்பிடப்படுகிறது. 200 ரூபாய் நட்டத்தை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி இன்று முதல் பஸ் கட்டண அதிகரிப்பு அமலுக்கு வருகிறது என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. சாமானிய காசு சியேட்ட துலாகின் கிலோமீட்டர் சியேட்ட வெடி விசகிங் சோபோகி துலாகின் கிலோமீட்டர் சியேட்ட வெடி சோபோகி சியேட்ட பால வைக்கிங் என்பதாக அந்த செய்தி தலைப்பிட்டுவதை காலம். எனவே சாதாரண பஸ் கட்டணம் 112 விதத்தினாலும் 100 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருந்தால் அந்த தூரத்துக்கான பயண கட்டணம் 20 விதத்தினாலும் அதிசொகுசு பஸ் வண்டிகளுக்கான கட்டணம் 12 விதத்தினாலும் 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கின்ற அதிசொகுசு பஸ் வண்டிகளுக்கான பஸ் கட்டணம் 15 விதத்தினாலும் அதிகரிக்கப்படுகிறது என்பதுதான் அந்த செய்தியாக இன்று நம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணோம். எனவே கேமுனு விஜயரத்னன் இந்த இன்று முதல் அமலுக்கு வருகின்ற இந்த பஸ் கட்டணம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்திதான் அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். தற்போது முன்மொழியப்பட்ட வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் தெரிவுபடுத்தப்பட்டதாகவும் நாட்டில் 10,000 மேற்பட்ட குறுகிய தூர பஸ் சேவைகளும் 3,000 மேற்பட்ட நீண்ட தூர பஸ் சேவைகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த 2 சேவைகளுக்கும் 2 வெவ்வேறு கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவார்கள். அதேபோன்று எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் குறைந்தால் குறுகிய தூர சேவைகளுக்காக வழங்கப்பட்டுள்ள 12% கட்டண திருத்தத்துக்கு என்ன நடக்கும் என்று கேள்வி எழுவதாகவும் இவ்வாறாயினும் டீசல் விலை குறைந்தாலும் எதிர்காலத்தில் குறுகிய தூர சேவை கட்டணங்களை குறைக்க முடியாது என்பதாகவும் கேமுனு விஜயரத்ன அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். தொடர்பான இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. புதிய பஸ் கட்டணம் இன்று முதல் அமுல், முரண்பாடுகளை தீர்க்குமாறு கோரிக்கை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பஸ் கட்டண திருத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்நிலையில் வருடாந்த கட்டண திருத்தத்தில் காணப்படும் முரண்பாடு உடனடியாக நிவர் செய்யப்பட வேண்டும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. அத்துறவில் அச்சங்கத்தினுடைய தலைவர் கேமுனு விஜயரத்னம் அவர்கள் தெரிவித்த கருத்தையை நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே இன்று முதல் பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு முக்கியமாக சாராம்சமான விடயம். இன்னும் டீசல் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாது என்பதாகத்தான் தனியார் பஸ் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி வாகன இறக்குமதியை அடிப்படையாக வைத்து வெளியாயிருக்கின்ற செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. வாகனங்களின் விலை கணிசமாக உயரலாம், இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் இந்திக்க என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. நாட்டில் வாகனங்களின் விலைகள் கணிசமாக உயரும் அபாயம் இருப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகை தெரிவித்திருக்கின்றார். எதிர்காலத்தில் அரசாங்கத்தால் வெளியிடப்படவுள்ள புதிய முக்கிய வர்த்தமானி காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்க 2011 வாகன மதிப்பீட்டு வர்த்தமானியை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வாறு அது திருத்தப்பட்டால் இவ்வாறு தற்போதைய வர்த்தமானி சுமார் 10 ஆண்டுகள் பழமையானது. உலக சுங்க அமைப்பின் மரபுகளின்படி வாகனங்களுக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க இயலாததால் அரசாங்கம் இந்த புதிய திருத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. இது வாகனங்களின் மதிப்பை மதிப்பிடும் முறையை மாற்றும், அதன் விளைவாக வரிகள் அதிகரிப்பதால் எதிர்காலத்தில் புதிய மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகள் கணிசமாக உயரும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக உட்பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற தொடர்பான செய்தி இவ்வாறு இருக்கிறது. இறக்குமதியாகும் வாகனங்கள் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தும் செய்தி இவ்வாறு இருக்கிறது. மேலதிக கட்டண விதிப்பால் வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி, சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. வாகன இறக்குமதிக்கான மேலதிக கட்டணம் விதிக்கப்பட்டதை அடுத்து நாட்டுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சியேவா தெரிவித்திருக்கின்றார். இறக்குமதி நடவடிக்கையில் உச்சத்திருந்த காலப்பகுதியில் நாளொன்றுக்கு சராசரியாக 400 முதல் 450 வரையான வாகனங்கள் இறக்குமதி பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன.
சில தினங்களில் அது 800 வரை அதிகரித்திருந்தது. எவ்வாறாயினும் புதிய மேலதிக கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த தினசரி பதிவு எண்ணிக்கை தற்போது 300 முதல் 350 ஆக குறைவடைந்திருக்கிறது. பிரதான வாகன முகவர்களில் ஒரு இறக்குமதி பதிவின் கீழ் 50 முதல் 100 அல்லது அதற்கு மேற்பட்ட வாகனங்கள் வரை ஒரே தடவில் நாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்பதால் பதிவுகளில் ஏற்பட்டுள்ள இந்த வீழ்ச்சியானது ஒட்டுமொத்த வாகன இறக்குமதி எண்ணிக்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய விதிக்கப்பட்ட மேலதிக கட்டணம் காரணமாக தற்போது வாகன இறக்குமதி அளவு கணிசமாக குறைந்துள்ளமை தெளிவாக நிரூபணமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். வாகன இறக்குமதியின் போதான 50% மேலதிக கட்டணமானது கடந்த மே மாதம் 11 தேதி முதல் அமலாகும் வகையில் 3 மாத காலத்துக்கு தற்காலிகமாக விதிக்கப்பட்டது. நிதியமைச்சரான ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயகியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தக அறிவித்தின் ஊடாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும் இந்த கட்டணம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர், அதாவது மே மாதம் 15 தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ வங்கிகளில் நாணய கடிதங்கள் எல்சி திறக்கப்பட்டு முன்பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இந்த மேலதிக கட்டண விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டமே முக்கியமான தகவலாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்னும் ஒரு செய்தி ஒன்று முக்கியமாக தமிழன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. கைத்தொலைபேசியின் விற்பனைக்கு கட்டுப்பாடு, விசேட விசாரணை பிரிவும் மீள் இயக்கம் என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவால் கடந்த 2022 ஆண்டு முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசேட விசாரணை பிரிவு தற்போது மீண்டும் செயற்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நிதி மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்கள் குறித்த முறையான விசாரணைகளை முன்னெடுப்பதே இதன் அலகின் முக்கிய பணியாகும் என்று இந்த விடயம் தொடர்பாக தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஏ வைஸ் மார்ஷல் பண்டார ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். நிதி மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்கள் குறித்து குற்றப்புணாய திணைக்களத்தின் அதிகாரிகளும் விசாரணை பிரிவில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உத்தியோகபூர்வமாக நேற்று முதல் இதன் அணியுடன் இணைந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆணைக்குழுவின் முறையான அனுமதியின்றி சட்டவிரோதமாக கைத்தொலைபேசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதே இந்த விசாரணை பிரிவின் முதன்மை பணியாகும். எவ்வாறாயினும் உரிய அனுமதி பத்திரமின்றி கைத்தொலைபேசிகளை விற்பனை செய்பவர்கள் தமக்கான உரிமத்தை பெற்றுக் கொள்வதற்காக 1 கால அவகாசம் வழங்கப்பட உள்ளது. இதேவேளை அனுமதி பத்திரம் இல்லாத சில்லறை விற்பனை நிலையங்களில் நுகர்வோரால் கொள்முதல் செய்யப்படும் கைத்தொலைபேசிகளின் சேவை இணைப்பு அல்லது பாதுகாப்பு சேவைகள் தொடர்பாக எழும் எவ்வித பிரச்சனைகளுக்கும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு பொறுப்பேற்காது என்பதாகவும் அந்த செய்தி வருகிறது. பதிவு செய்யப்பட்டவர்கள் மாத்திரம் தொலைபேசி விற்பனை செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்படாதவர்களிடம் விற்பனை பொருட்கள் நீங்கள் கொள்முதல் செய்திருந்தால் அதுவந்த பிரச்சனைகளுக்கு தொலைத்தொடர்பு ஆணைக்குழு தலையிடாது என்பதாகத்தான் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்தும், 10,000 இந்திய வீட்டு திட்டத்தின் 4 கட்டம் பசறையில் நேற்று 57 வீடுகளுக்கு அடிக்கல் பணிகள் ஆரம்பமதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் 10,000 வீடுகள் நிர்மாணிக்கும் இந்திய வீடு திட்டத்திற்குள் பதுளை பசறை பகுதியில் நேற்று 57 புதிய வீடுகள் நிர்மாணிக்குவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. பதுளை மாவட்டத்தில் பசறை கணவரல்ல பகுதியில் இந்த 57 புதிய வீடுகள் நிர்மாணிப்பதற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று காலை இடம்பெற்றது. பெருந்தோட்ட கைத்தொழில் உட்கட்டமை வசதி அமைச்சர் சமந்த வித்யாரத்தன் மற்றும் இந்திய தூதுவ உயரதிகாரி ஹர்வின் சிங் ஆகியோர் முன்னிலையில் மேற்படி வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு 10,000 வீடுகளை அமைக்கும் இந்திய வீடு திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்த இன்றைய மற்றொரு தகவல் தினகரன் பத்திரிகையிலிருந்து, நெடுந்தீவு அபிவிருத்திக்கு 2,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நெடுந்தீவின் அபிவிருத்தி பணிகளுக்காக அரசாங்கம் 1,500 தொடக்கம் 2,000 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியிருப்பதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இனிவரும் காலங்களில் வடக்கு தெற்கு பகுதிகளில் எவ்வித முரண்பாடுகளும் ஏற்படாத வகையிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் அதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்காது என்றும் தெரிவித்திருக்கின்றார். நெடுந்தீவு பகுதியில் 40 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்று இதில் இடம்பெற்றதும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்த ஒரு கருத்து, அரசின் நேர்மையான செயற்பாடுகளே பொருளாதார ஸ்திரத்திற்கு காரணம், மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தவறுகள் திருத்தப்பட்டு நேர்மையாக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதனாலேயே நாடு பொருளாதாரத்தில் ஓரளவு சிரமமான நிலைக்கு முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் நாட்டின் உண்மையான நிதிநிலைமை தொடர்பில் தகவல்கள் ஜனாதிபதிகளுக்கே மறைக்கப்பட்டு வந்துள்ளமையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு
நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்பில் மேலும் தெரிவிக்கின்ற வகையில், கடந்த காலங்களில் நாடு வங்குரோத்து நிலைமை அடைவதற்கு முக்கிய காரணம் பின்னணியில் நிலவிய நிர்வாக பலவீனம் என்பதை குறிப்பிட வேண்டும். கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நான் மத்திய வங்கி ஆளுநராக பதவியை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பானது மிகவும் குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது, அதாவது 25 மில்லியன் டாலர்களாக காணப்பட்டது. ஆனால் அங்கிருக்கின்ற முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர்களும் அதேபோல் அதிகாரிகளும் உண்மை நிலையை மறைத்து ஜனாதிபதிகளுக்கே உண்மையை தெரிவிக்காமல் அவர்கள் கடனை செலுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு செயற்பட்டார். அதன் காரணமாகத்தான் நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது. எனவே தற்போதைய அரசாங்கம் இந்த நிதிநிலைமை தொடர்பான விடயத்தில் மிகவும் ஒழுக்கச்சீராக செயற்படுவதன் காரணமாகத்தான் தற்போது நாடு ஓரளவு சிரமமான நிலைக்கு வந்திருப்பதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் பிரதானமான முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நிலைமை ஓரளவு சரியானதன் பின்னர் மக்களுக்கு நாங்கள் நிவாரணை வழங்க தயாராக இருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவிக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி உட்பக்க செய்தியாக இடம்பிடிக்கிறது. சூழ்நிலை சீரடைந்தவுடன் மக்களுக்கு மேலும் நிவாரணம் வழங்க தயார், தொழில் பிரதி அமைச்சர் திட்டவட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் மற்றும் பல்வேறு வெளிப்புற பொருளாதார சவால்கள் காரணமாக மக்களுக்கு எதிர்பார்த்த அளவு நிவாரணங்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தாலும் சூழ்நிலை சீரடைந்தவுடன் மேலும் பல நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு கருத்துக்களை முன்வைக்க போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்தி தொடர்கிறது. அடுத்த இன்று தினம் சுகாதார அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்க செய்தி, ஆரோக்கிய சமூகத்திற்கு ஊட்டச்சத்து சார் சுகாதார கொள்கைகள் அவசியம், அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நோய்கள் ஏற்பட்ட பின்னர் சிகிச்சை அளிப்பதோடு நின்றுவிடாமல் நோய் தடுப்பு சுகாதார மேம்பாடு மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் கவனம் செலுத்தும் ஊட்டச்சத்து சார்ந்த தேசிய சுகாதார கொள்கைகளை உருவாக்குவது ஆரோக்கியமான சமூகத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மருத்துவ ஊட்டச்சத்து சங்கம் மற்றும் இலங்கை ஊட்டச்சத்து மருத்துவ கல்லூரி இணைந்து ஏற்பாடு செய்திருந்த 2026 ஆண்டுக்கான வருடாந்த கல்வி அமர்வு நேற்று முன்தினம் பிற்பகல் கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டல் வளாகத்தில் இடம்பெற்றதும் இந்நிகழ் பிரதம விருந்தராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஊட்டச்சத்து என்பது சுகாதார சேவைகளில் ஒரு துணை அம்சம் அல்ல, மாறாக அது நோய் தடுப்பு சிகிச்சை மறுவாழ்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய சுகாதார அமைப்பில் ஒரு அடிப்படை கூறு ஆகும் என்றும் அவர் தெரிவித்த விடயங்களும் இங்கே பிரதானமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இதேபோல மற்றொரு முக்கியமான செய்தி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த கருத்து இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெறுகின்றன. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அரசியல் பழிவாங்கல் தீவிரம், அரசியலிருந்து ஓய்வு பெறுவதற்கான அவசியம் கிடையாது, மஹிந்த ராஜபக்ஷ என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சட்ட நடவடிக்கை ஊடாக அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களை தீவிரப்படுத்தியுள்ளது, சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் தற்போது பலமாக இருக்கலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அனைத்தும் பலமாக இருப்பதால் எதிர்க்கட்சிகள் இணைந்தால் புதிய அரசு அமைக்கலாம் மஹிந்த கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். பொருளாதார ரீதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வாழ்க்கை செலவுகள் நாளந்தம் அதிகரித்து செல்கின்றன, மக்களின் நலன் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை, மாறாக அரசியல் பழிவாங்கலுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது, சட்ட நடவடிக்கைகள் ஊடாக அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை தீவிரப்படுத்தியிருக்கிறது, சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றுணர்ந்து செயற்பட்டால் தற்போது பலமாக இருக்கலாம், அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கான அவசியம் கிடையாது, ஏனெனில் மக்களுக்கான அரசியல் சேவையின் ஓய்வு என்பது கிடையாது, கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் பலமாக இருக்கின்றோம், அரசாங்கம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் கவனம் செலுத்த வேண்டும், அரசியல் பழிவாங்கலுக்கு மாத்திரம் முழு அரசாங்கம் கட்டமைப்பையும் பயன்படுத்தக்கூடாது என்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம். இதே போல மெசில் ராஜபக்ச அவர்களுடைய வருகை தொடர்பாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அதே போல ஏனைய பத்திரிகையிலும் தலைப்பிடப்படுகின்றது.
தினகுல் பத்திரிகையில் வருகிறது. பெசில் வருவதும் போவதும் தெரியாது மஹிந்த தெரிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்படுகிறது. தற்போது அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச இலங்கை வருவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகள் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தில் முன்வைக்கும் போது இந்த விடயங்களை அவர் கூறுகிறார். பெசில் ராஜபக்சவுக்கு எதிரான பிடியாணை மற்றும் வழக்கு விசாரணை குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த தகவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வருகிறது. பெசில் வருவதும் போவதும் எனக்கு தெரியாது என்பதாக அவர் இந்த விடயத்தில் பதிலளித்திருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்த இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். சலே பிள்ளையான் நெருங்கிய தொடர்பு குறித்து கருணாவிடம் சிஐடி தீவிர விசாரணை, மேலும் பலரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. சலை பிள்ளையார் நெருங்கிய தொடர்பு குறித்து கருணாவிடம் சிஐடி தீவிர விசாரணை, மேலும் பலரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி விருதுனப்படும் கருணாமானிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீண்ட நேர வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறது. இதன்போது கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையான் தரப்பினருக்கும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலைக்கும் இடையிலான காணப்பட்ட நெருங்கிய தொடர்புகள் மற்றும் அவர்கள் இணைந்து முன்னெடுத்த செயற்பாடுகள் குறித்து பல முக்கிய தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பிள்ளையானின் குழுவினருக்கு தேவையான தங்குமிட வசதிகளை வழங்குவதற்காக சுரேசலே நபர்களை தொடர்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றும், அதற்கான நிதியுதவிகளை அவர்களே வழங்கியிருக்கிறார் என்றும் கருணா ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கிறதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்களை ஆதாரம் காட்டி அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருப்பதாக தொடர்கிறது. கருணா மற்றும் பிள்ளையான் ஆகிய இருவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேக்கு ஆதரவளித்து அரசியல் இருந்த போதிலும் அவர்கள் இருவருக்கும் இடையில் நீண்டகால அரசியல் பகைமை நிலை வந்தமை அரசியல் அரங்கில் பரவலாக அறியப்பட்டிருந்த விடயமாகும். இதேவேளை பிள்ளையான் தரப்பினரால் புலனர்வை வெளிக்கந்த பகுதியில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற சித்திரவதை முகாம் ஒன்று தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது பரந்தளவிலான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் சிங்கள ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுதொடர்பான மேலும் பிறரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதோடு கொழும்பு நகருக்கு அவர்களின் செயற்பாடுகளுக்கு ஆதரவளித்தவர்கள் யார் என்பது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த சிங்கள ஊடகத்தை மேற்கோள் காட்டி இன்ற தினம் தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், பல்வேறு குற்றச்சாட்டுகள் 1000 போலீசார் பணி நீக்கம் என்பதான ஒரு தகவல் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து. பல்வேறு குற்றச்சாட்டு தொடர்புடைய 1000 போலீஸ் உத்தியோகர்கள் அண்மை காலத்தில் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் தெரிவிக்கிறார். இவர்களிடையே போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் பாதாள குழுக்களோடு தொடர்புடைய பேணிய போலீஸ் உத்தியோகர்களும் உள்ளடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதே. இதேவேளை பாதாள உலக குழுவினர் மற்றும் போதைப் பொருள் கடத்தக்காரர்களோடு தொடர்புகளை பேணியமை உறுதி செய்யப்பட்டுள்ள மேலும் 6 போலீஸ் உத்தியோகர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இதேபோன்று குற்றச்சில் ஈடுபடும் போலீஸ் உத்தியோகர்களை கண்டறிவதற்காக புலனாய்வு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும், இவ்வாறான தகவலின்படி கற்பெட்டி உள்ளிட்ட சில போலீஸ் நிலையங்களில் குறிப்பிட்ட சில உத்தியோகர்களுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகம் ஒன்றுக்கு அவர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம் 200 அதிகமாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக உளவு தகவலை அடிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். பாதாளகுழு செயற்பாளர்கள், போதைப் பொருள் வர்த்தகர்கள் மற்றும் குற்றச்சல தொடர்புடையவர்களுடன் மாதாந்தம் சம்பளத்தை பெற்று வந்த போலீஸ் அதிகாரிகளாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இதேபோல இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அதுடன் செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். வயதிலையை உயர்த்தும் முயற்சியை கைவிடுங்கள், நீதி அரசுகளின் பதவிக்கால நீடிப்பு விவகாரம் குறித்தும் அரசாங்கத்திடம் சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீடு நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதிலையை தன்னிச்சையான முறையில் அதிகரிக்க கூடாது, அவ்வாறு அதிகரிப்பது நீதி கட்டமைப்பு மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தும், தவறான முயற்சி அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி தொடர்பான பொது கருத்தாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். நீதியரசர்களின் பதவிக்காலம் 65 வயதிலிருந்து 67 அல்லது 70 வயதாக அதிகரிக்கப்படுகிறதா என்பது தற்போதைய பிரச்சினை அல்ல. தற்போது பதவி நிலையில் உள்ளவர்களின் பதவிக்காலத்தை மாத்திரம் தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையில் மாற்றியமைப்பதில்தான் பிரச்சினை காணப்படுகிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீடு நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதிலையை தன்னிச்சையான முறையில் அதிகரிக்க கூடாது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். தற்போதைய நிலையில் அவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்துவது இந்த அவசியமற்றது, பொருத்தமற்றது. அவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துவது நாட்டின் நீதி கட்டமைப்பு தொடர்பில் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை பாதிப்பை ஏற்படுத்தும். அதேபோல் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பது மற்றும் நீதிமன்ற சுயாதீனத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் கொண்டுள்ள வகிபாகம் குறித்தும் சிக்கலில் ஏற்படும். ஆகவே நீதியரசின் பதவிக்காலத்தை கட்டாய அடிப்படையில் அதிகரிக்கும் முயற்சி அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். கட்டாய அடிப்படையில் அதனை செய்யக்கூடாது, வெறுப்படைப்படியில் செய்யலாம் என்பது தொடர்பான கேள்விதான் இப்போது இருக்கிறது. அது குறித்த அரசாங்க நிலைப்பாடு நாங்கள் எதிர்வரும் நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இன்றைய தினம் மற்றொரு தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய தினம் அக்குறை கூட இரட்டை கொலை சம்பவம் தொடர்புடைய சந்தேக நபர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதான செய்தி இருக்கிறது. அக்குறை கூட இரட்டை கொலை வழக்கு மாலத்தீவில் கைதான சந்தேக நபர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் என்பதாக தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. அக்குறை கூட பகுதியில் வர்த்தக நிலையம் முன்பாக சட்டத்தண்ணி ஒருவரையும் அவரது மனைவியையும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சந்தேக நபர் தற்போது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே சந்தேகர் மாலத்தீவில் கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் கட்டுநாயக்க வண்டாநாயக்க சர்வதேச விமான ஊடாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். காலி மாவட்டத்தின் பட்டபோல எத்கதுர் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய சிகின தில்சர் என்பவரை இவ்வாறு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். எனவே சட்டத்தரணி அவரது மனைவியும் கடந்த பிப்ரவரி மாதம் 13 துப்பாக்கிச் சுடுவதால் இந்த கொலை சம்பவத்தினுடைய பிரதான சந்தேகம் தேடப்பட்டு வந்தார். எனவே அவர் மாலத்தீவுக்கு தப்பிச் செல்ல வந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து இப்போது அவர் மாலத்தீவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்னும் ஒரு தகவல் தினகரன் பத்திரிகையிலிருந்து, வேறுவலையில் மைதானத்தில் மயங்கி விழுந்த கிரிக்கெட் வீரர் உயிரிழப்பு என்பதாக இன்று தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. வேறுவலை சீனன்கோட்டையை அல் உஸ்மரா தேசிய பாடசாலை பழைய மாணவரான முகமது ஹூல் விகார் முனாஸ் 46 வயதுடைய நபர் கிரிக்கெட் போட்டியில் தனது அணிக்காக துடுப்பாடு ஈடுபட்டிருந்த போது திடீரென மைதானத்தில் மயங்கி விழுந்து அவ்விடத்திலேயே உயர்ந்த சம்பவம் ஒன்று இப்போது முழு ஊரையும் அதேபோல் நாட்டையும் ஒழுக்கிய ஒரு சம்பவமாக இது பதிவாகியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றும் என்றதும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. குறிப்பாக விபத்தடுப்பு வாரம் இன்று ஆரம்பமாக இருப்பதும் முக்கியமான செய்தி என்ற தினம் தமிழன் பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்று முதல் தேசிய விபத்தடுப்பு வாரம் ஆரம்பம் என்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. பொதுமக்களிடையே விபத்தடுப்பு குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 11வது தேசிய விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பமாக இருக்கிறது. விபத்துகள் காரணமாக வருடாந்தம் ஆயிரக்கணக்கான இலங்கையர்களின் உயிர்கள் பறிபோவதையும் லட்சக்கணக்கான மக்கள் காயங்கள் மற்றும் ஊனம் வருவதையும் கருத்தில் கொண்டு பொதுமக்களிடையே விபத்தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக இந்த வாரம் பிரகடனப்படுத்த பெற்றிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன

0: நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். வாரத்தின் முதல் நாள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பான காலையாக இருக்கும் அனைவருக்கும். சோ உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கும் நான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் சங்கர் புஷ்ராஜ். நேர்கள் இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்திருக்கலாம் நம்மளோட வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில நாம நேற்று தினம் சீர்க்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீர்க்கப்பட்ட 3039வது அதகோட்டிபத்திலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 14, 18, 26, 52. மீண்டும் ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 14, 18, 26, 52. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 61,47,160 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,11,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 4,925வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக சிம்ம ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 22, 52, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்கள் 4, 22, 52, 62. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,40,56,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 46,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 5,374வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து V வெற்றி இலக்கங்களாக 20, 33, 53, 66 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து V வெற்றி இலக்கங்கள் 20, 33, 53, 66. 50,000 பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் விசேட இலக்கங்களாக 6, 2, 3, 9, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 2, 3, 9, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 63,83,880 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,86,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 3,213வது சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து Y வெற்றி இலக்கங்கள் 1, 13, 24, 67. மீண்டும் ஆங்கில எழுத்து Y வெற்றி இலக்கங்களாக 1, 13, 24, 67 தெரிவாகியுள்ளது. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்ல பின் விசேட இலக்கங்களாக 5, 5, 1, 7, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 5, 1, 7, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 57,57,360 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,36,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நிலையால் சீட்டிக்கப்பட்ட 2,389வது கப்பருக்கள் ஒத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து L சூப்பர் இலக்கம் 38 வெற்றி இலக்கங்களாக 5, 9, 55, 60 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து L சூப்பர் இலக்கம் 38 வெற்றி இலக்கங்களாக 5, 9, 55, 60 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,12,22,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,90,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 9,47வது சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 6, 3, 2, 9, 6, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 6, 3, 2, 9, 6, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 33,80,940 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,32,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 421வது ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 2, 9, 6, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 2, 9, 6, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. 50,000 பரிசில்கள் 23 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 55,02,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளன. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டுக்கப்பட்ட 1043வது சசிரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 14, 38, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்களாக 14, 38, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 34,21,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரிவான

அடுத்து நேற்று நாள் சீர்திருக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 355வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 10, 18, 64 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 10, 18, 64 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 5, 0, 5, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ள. மொத்தமாக 72,73,500 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட கோவிசத்த நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 4,481 கொவிசத்தலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 35, 37, 71, 77 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 35, 37, 71, 77 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்த பரிசில்களாக 67,54,080 ரூபாய் வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,09,93,426 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட மாஜன சம்பத்த நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 6,239 மாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 5, 6, 1, 9, 3, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 5, 6, 1, 9, 3, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 100,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 46,08,128 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தன நிதானய நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,269 தன நிதானய லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 1, 3, 25, 29 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 1, 3, 25, 79 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 0, 0, 4, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 0, 0, 4, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 46,45,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,587 மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ சுபர் இலக்கம் 26 வெற்றி இலக்கங்களாக 8, 55, 72, 74 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 26 வெற்றி இலக்கங்களாக 8, 55, 72, 74 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 83,68,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,68,80,266 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹனான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,548 ஹனான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி துலாம் வெற்றி இலக்கங்களாக 16, 17, 20, 35 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி துலாம் வெற்றி இலக்கங்களாக 16, 17, 20, 35 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசில்கள் 14 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 7,97,400 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 42,24,413 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பதலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 814 அத சம்பதலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 1, 9, 3, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 1, 9, 3, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 44 வெல்லப்பட்டுள்ளது.
மொத்தமாக 38,64,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 507வது ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 3-2-0-4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 3-2-0-4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 4-7-6-9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 31 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 56,73,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான

0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:58 மணி முதல் 1:28 மணி வரை, ராகு காலம் காலை 7:28 மணி முதல் 8:58 மணி வரை, யமகண்டம் காலை 10:28 மணி முதல் 11:58 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பெருமை, ரிஷபம் வெற்றி, மிதுனம் நிறைவு, கடகம் மேன்மை, சிம்மம் ஆதரவு, கன்னி சிந்தனை துலாம் உயர்வு, விருச்சிகம் உதவி, தனுசு கவலை, மகரம் பயம், கும்பம் நற்செயல், மீனம் பரிசு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பெருமை, ரிஷபம் வெற்றி, மிதுனம் நிறைவு, கடகம் மேன்மை, சிம்மம் ஆதரவு, கன்னி சிந்தனை துலாம் உயர்வு, விருச்சிகம் உதவி, தனுசு கவலை, மகரம் பயம், கும்பம் நற்செயல், மீனம் பரிசு. இவை இன்றைய

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டு இருக்கிறீங்க. காலையிலே ஸ்விங் இட் பிரேக் இட் அப்படின்னு சொல்லி கோட் படத்துல இருந்து ஸ்பார்க் வந்துட்டு போயிருந்துச்சு. இந்த ஸ்பார்க் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலை உங்க எல்லாருக்கும் திரும்ப அப்படியே ஸ்பார்க் ஆகணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்தமா டல்லா கிளம்பிட்டு இருப்பீங்க வேலைகளுக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிருப்போம், ஆனா வாகனத்திலேயே தூங்குறதா இல்ல வேலைக்கு போறதா, ஏதாவது ஒரு பொய் சொல்லி லீவு போடலாமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட யோசனை இருக்கும். இதெல்லாம் வேணாம், ஒரு ஸ்பார்க் ஆகுங்க. ஸ்பார்க் ஆகி என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய வேலைகளை வந்து சூப்பர் ஆரம்பிங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாடல் தந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய நாளில் வானிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கு வானிலை. ஏன்னா எப்போ மழை வரும், எப்போ வந்து வெயில் அடிக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அவதான மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், வளிமண்டல வெயில் திணைக்கல வந்து இன்றைய வந்து மத்திய மலைநாட்டு மேற்கு சரிவு பகுதியில் வந்து அல்லது வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் ரத்தினபுரி அம்மாத்துறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் மணத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பலத்த காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலி மாத்தர கண்டி சபரகமோ நுவரெலியா மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி வளிமண்டல திணைக்களம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் இந்த தனியார் பேருந்து கட்டணங்களுக்கான கட்டணம் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் வந்து அமலுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதனால இதில் வந்து தனியார் பேருந்துகளுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கணுமா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தனியார் பேருந்து சங்கத்தின் உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா கெமனு விஜயரத்னம் சொல்லியிருக்காரு. வருடாந்த கட்டண திருத்தணங்களுக்கு அமைய வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையும் இன்றிலிருந்து வந்து இந்த கட்டணங்கள்லாம் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இதுக்கப்புறம் இந்த கட்டணம் தான் நீங்கள் தரணும், அதுக்கான ஒத்துழைப்பு வந்து பொதுமக்கள்கிட்ட வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, ஓகே, சூப்பர். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரையில் இன்றைய நாள் வந்து நம்ம என்னத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இப்போ வந்து மாதாந்த வருமானம் பெற குடும்பங்கள் இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வருமானங்களை பெற்றுக்கொள்கிற குடும்பங்கள் இருக்கும், நடுத்தர வர்க்கமாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த செலவுகள் அப்படிங்கும்போது எந்த விதத்தில் வந்து அதிகமான செலவுகள் ஏற்படுது நமக்கு? நம்ம ஒரு விஷயத்தை வந்து திட்டமிட்டு வச்சுருப்போம், இந்த திட்டத்தின்படி தான் இந்த செலவுகளை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு செலவு வந்து நமக்கு அதிகரிச்சிடும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலவுகள் எங்கே அதிகரிக்குது, இல்லை எந்த மாதிரியான விடயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக செலவுகள் வந்து மாதாந்த பட்ஜெட்லேருந்து போகுது? இப்போ பட்ஜெட் பத்மநாதன் மாதிரி உட்காந்து யோசிச்சோம்னு சொன்னால் எதுலேருந்து அதிகமாக போகுது, அதை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அலைவு ஏற்படுத்துங்க 0112 2875 0013 அல்லது 0112 2875 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கருத்துக்களை வந்து மக்கள் படித்து தெரிந்து கொள்ளும் போதும், இல்லை நான் வாசித்து தெரிந்து கொள்ளும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கவங்களும், ஆமாம்ல இந்த செலவு நம்ம வீட்லேயுமே ஒவ்வொரு மாதமும் நடந்துட்டுருக்கு, ரைட், இதை நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே வந்து ஒரு தெளிவுபடுத்துகிற மாதிரியான பதில்களை வந்து நானும் எதிர்பார்க்குறேன். சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றது மிக மிக சகஜமாகிடும். அந்த சகஜமெல்லாம் சகஜமில்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் வேலைக்கு விரைந்து சென்றலாம். ஸோ இது வந்து ஒரு பாராசிட்டமோல் வர்க்கம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிறப்பான நாளாக அமையணும் அப்படின்னு சொன்னால் காலையிலே எழுப்பி என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு அப்படியே ஒரு நல்ல ஏதாவது ஒரு தேநீர் ஒன்று அறந்துட்டு நல்ல தண்ணீர் எடுத்துட்டு அப்படியே உங்களை வேலைகள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இது காலையிலேயே 5 மணிக்கு எழும்பி 4 மணிக்கு எழும்பி வேலைக்கு போனவங்களுக்காக சொல்லலாம், இப்போ தான் எழும்பலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருப்பீங்களா அவங்களுக்காக சொன்னது. இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி விபத்துகள் எல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் மிகவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஏகப்பட்ட சட்ட நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. வீதிகளில் எப்படி பயணம் செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வாகனங்களை எப்படி இருக்கணும், வாகனங்களோட தரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து ஐடி நூடக வலையமைப்பு வழித்தடத்தை பாதுகாப்போம் டேக் கேர் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி விபத்துகள் தொடர்பான வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரங்கள், அதில் மட்டும் இல்லாமல் சேலமர்கள் வீதி நாடங்களூடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, ஏற்படும் போது அதை நாம் எப்படி தவிர்த்து கொள்ளலாம், அல்ல ஏற்பட்ட பிறகு அந்த இடத்துல எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வழங்குறதுக்கான செயல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் சென்று மாகாண மாவட்டங்களுக்கும் சென்று இடம்பெற்று இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வரும் நாட்களிலும் பல பாடசாலைகளுக்கு இவங்க விஜயம் செய்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐடிஎன் குழுமம் வந்து உங்களுக்காக வந்து இது யார் எங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நேரங்களில் வந்து நானும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்படிலாம் இருக்கும்போது ஒரு சம்பவம், இந்த சம்பவம் வந்து சரித்திரமாக மாறிப்போன ஒரு சம்பவமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 வந்து நடந்துட்டுருக்கு. இதில் இப்போது ஃபுட்பால் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பரவலாக சகஜமாக தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இருக்கும் இல்லையா, ஒரு மெஸ்ஸி ரொனால்டோ அந்த வரிசையில் அடுத்து வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெய்மாராக தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நெய்மார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வந்து இந்த சர்வதேச கால்பந்திலிருந்து ஓய்வு பெறுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் தான் இவர். இவர் இப்படி சொல்ல காரணம் என்ன திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடைபெற்ற ஒரு போட்டி தான் மிக முக்கியமான காரணம். அதாவது ரவுண்ட் ஆஃப் 16 அப்படிங்கிற தொடரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேசில் அணியை 2-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்வே அணி வந்து குவார்ட்டர் ஃபைனல் காலிறுதிக்கு வந்து போக தகுதி பெறாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இதனாலே என்ன ஆயிருச்சு அப்படின்னு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பிரேசில் அணியின் ஆதிக்கம் வந்து எப்போதுமே மேலோங்கி இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவாக நெய்மார் இருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டியில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காங்க கோல் பெறுறதுக்கு. முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அணிகளுமே அரையிறுதி வரும்போது இல்லைன்னா முதல் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோலுமே பெற்றுக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டியில் 79வது நிமிடத்தில் நார்வே அணியில் உள்ள ஹெர்லிங் ஹோல்டன் அப்படிங்கிற வீரர், அந்த அணியின் நட்சத்திர வீரர் அவர் தான், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு நார்வே அணிக்காக. மீண்டும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கோலை வந்து 90வது நிமிடத்தில் பெற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் அணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு பெனால்ட்டி அடிக்கிறதுக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பெனால்ட்டி அடிச்சிடுறாங்க பிரேசில் அணி. அதனால 2-1 அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த போட்டி நிறைவு பெற்றுருச்சு. ஆனாலும் இவங்களுக்கான அந்த குவார்ட்டர் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து தவிர்க்கப்பட்டுருச்சு. அதன் காரணமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்மார் அவர்கள் நான் வந்து இந்த தோல்வி வந்து அவருக்கு ஏமாற்றம் தந்திருக்கதாகவும் சர்வதேச கால்பந்து வாழ்க்கையிலேருந்து ஓய்வு எடுக்க போகிறதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா உலக ரசிகர்கள் அவருக்காக கோடிக்கணக்கில் இருக்காங்க. இந்த மெஸ்ஸி ரொனால்டோவுக்கு எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நெய்மார் ஃபேன்ஸுக்கும் வந்து இது வந்து ஒரு சோகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரி பார்க்கலாம் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்னு.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப உற்சாகமான இந்த காலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உற்சாகமா இருக்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா வெளிவர்ற செய்திகளெல்லாம் கேட்கும் போது அந்த உற்சாகத்துக்கு கொஞ்சம் சின்ன தடை ஏற்படுற மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாடளாவிய ரீதியில் வந்து இந்த டெங்கு நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் மக்களும் இணைந்து செயற்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல் திட்டம் இடம்பெற்று இருக்கு. அப்படி இருக்கும்போது மேல் மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் உள்ள வைத்தியசாலைகளில் வந்து தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான நோயாளர்கள் இன்னும் காணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த டெங்கு நோயில் பாதிக்கப்பட்டவங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் நாட்டில் 59638 பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியான தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அதுவும் வந்து அதில் 52.4% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் மாகாணத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான காரணம் வந்து இந்த நகர்ப்புறங்கள்ல இருக்கும்போது இந்த நீர் தேங்கிறதுக்கான இடங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வீடு மட்டும் சுத்தமாக இருந்துருச்சு, வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தண்ணியுமே தேங்கி நிற்கல, நுழம் படுறதுக்கு அபாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் இருக்க சுற்றுப்புற சூழல், நீங்கள் இருக்கிற பாதை, அந்த பாதையில் இருக்கிற வடிகால் அமைப்பு, இது எல்லாமே வந்து சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும். அப்படின்னா இதை வந்து அரசாங்கம் மாத்திரம்தான் வந்து செய்யணும், அரசாங்கத்தால் வந்து இதெல்லாம் சுத்தம் செய்யலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நோயில் பாதிக்கப்படுறது நீங்களாகவும் இருக்கலாம். அப்போ அரசாங்கமும் இதற்கான செயற்திட்டத்தை எடுத்து நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பொதுமக்களாகிய நீங்களும் உங்கள் பக்கம் இருந்து அதற்கான ஒத்துழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விடயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் ஒரு மனிதரின் உயிர் பறிபோகிறதுக்கு ஒரு நுழம்பு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு அவதூறான இல்லை ஒரு சங்கட்டமான நிலையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து தவிர்த்து கொள்றதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க சுற்றுப்புற சூழல்களை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வணக்க வசந்த மூடாக உங்களுக்கு வலியுறுத்துறோம். சரி, இப்பெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர்கள் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் மக்கள் இயக்கமாக வந்து எங்களோட ரசிகர் மன்றங்களை மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி ஏராளமான பேர் வந்து கிளம்பியிருக்காங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னெலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் எல்லாராலையுமே அப்படி ஆகிட முடியுமா. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை பின்பற்றி ரஜினி மாதிரியே வந்தார், அதுக்கப்புறம் ரஜினியை தாண்டி போனார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிஎம்ஏ ஆகிட்டார் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நானும் ரஜினி வீட்டில் இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் ஸ்டேஜில் ரஜினி மாதிரியே பேசுவேனே, அவர் மாதிரியே வேட்டி சட்டெல்லாம் கட்டி வந்து அவர் மாதிரியே ஆக்ஷனில் பேசுவேனே அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. பார்க்கலாம் யாரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, அது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ஸ் வந்து கேங் வாரில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த கேங் வார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்பட்ட முதல்ல வந்து இப்போ கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் சம்பவத்தின் தொடர்பில் வந்து முறையான விசாரணைகளும் முன்னெடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆணையாளரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி ஒரு விடயமும் இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப காலமாக நம்ம வந்து இந்த 90s சாங்ஸ் எல்லாம் கேட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா. சரி, அந்த இடைக்கால பாடல்கள் தாண்டி 90s சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டை வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதய முரளி படம் வந்துச்சு இல்லையா, நம்மளோட அதர்வா முரளி அவர்கள் நடித்த அந்த திரைப்படத்தில் என்ன ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போர்ஷனில் நம்மளோட பகத் பாஷிலும் இவர் உட்காந்துருக்கும் போது ஒரு பாட்டு பிளே பண்ண சொல்லி ஒருத்தங்கள்ட்ட கேட்பாங்க. அதை கேட்கும் போது என்ன ஆகிரும், வேற ஒரு பாட்டு பிளே ஆகிரும். அந்த பாடலை கேட்கும் போதே நமக்கெல்லாம் ஆஹா இந்த பாட்டை திரும்ப கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்காக வரப்போகிறது அந்த பாடல்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: நமது சொந்தம் வசந்தம்
4: எஃப்எம்
3: 102.6 102.8 திரை உலகின்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: காலையிலே கியா மோட்டிவேஷன் ஏ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலை வந்து கேட்டுட்டு வந்திருக்கோம். சரி, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்குன்னா என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நிகழ்ச்சி கேட்கணும். ரெண்டாவது, நீங்கள் எனக்கு கால் பண்ணி என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதாந்த வருமானம் பெற குடும்பங்கள் அல்லது தினசரி வருமானம் பெற குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கிற காசெல்லாம் எங்கேயோ போயிடும். அது எப்படி போகுது, எங்கே போகுது, எந்த செலவுனால போகுது, இல்லை நம்ம எதிர்பார்க்காம வர்ற ஒரு செலவுனால போகுதா, இல்லை நமக்கே தெரியாமல் போகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் நடக்கும்போது நீங்கள் கண்டறிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம்னா, எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். எங்களோட பகிர்ந்து கொண்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை கேட்டுக்கிட்டு இருக்க மற்றவங்களும், ஆஹா நம்ம குடும்பத்திலையும் இப்படித்தானே எல்லா காசும் காணாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக வேலைக்காரன் சிவகார்த்திகேயன் மாதிரி கிளாஸ் எடுத்துடாமல் அழகாக ஸ்வீட்டாக சொல்லிட்டு போங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க, 0312-7500 அல்லது 0312-7511 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படிங்கிற வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வணக்கம் வசந்ததுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம், தெரிவித்தா நானும் சேர்த்துக்கிறதுக்கு மிக ஆவலாக இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆஸ்திரேலியா அணி வந்து பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையை வென்றிருக்கா T20 அப்படிங்கும்போது ஷாக்கக்குறை அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது மகளிர் அணி தான் வென்றிருக்காங்க. அதாவது கிரிக்கெட்டின் தலைமையகம் அப்படின்னு அழைக்கப்படுற சிறப்பு மிக்க லார்ட்ஸ் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று தினம் இடம்பெற்ற போட்டியில் 7 விக்கெட்டுகளால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை தோக்கடித்து ஆஸ்திரேலியா மகளிர் அணி 20-20 சாம்பியனாக மாறியிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து 7வது முறையாகவும் இந்த T20 உலகக்கோப்பையை வந்து தங்களாக வசமாக்கியிருக்காங்க இந்த ஆஸ்திரேலியா அணி. இதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நாங்கள் தான் கிங் அப்படின்னு அவங்களே சொல்லாமல் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டியில் கிட்டத்தட்ட முதல்ல துடுப்பெடுத்து ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளிலிருந்து 150 ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க. இது வந்து ஒரு மாதிரி கடினமான இலக்கா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆஸ்திரேலியா அணி இதெல்லாம் 17.1 ஓவர்களில் கிட்டத்தட்ட 18வது ஓவர் அப்படிங்கு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, 3 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து அபாரமா வெற்றி கொண்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்த்துக்களை சொல்கிறோம். சொல்கிறக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்டதுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தெரிந்த விடயங்கள், நீங்கள் கண்டறிந்த விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம். வணக்கம் வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

காலைப்பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டு இருக்கீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், இல்ல ஒரு கட்டிடத்தை கட்டணும், பரம்பரை தாண்டியும் என்னோட பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது எல்லாருக்குமே இருக்கும். சோ அந்த மாதிரி நம்மளோட சந்ததிகள் வந்து வாழ்றதுக்கான ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னா உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தி கட்ட வேண்டும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்களோட வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்க, இல்ல கட்டிடங்களை அமைத்துக் கொள்ளுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும், உங்கள் பேரை வந்து உங்கள் சந்ததியே சொல்றதுக்கான வாய்ப்பும் வந்து கிடைக்கும். சரியா, அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொள்றேன். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாதாந்த செலவுகளை அதிகரிக்கிறதுக்கு இல்ல மாதாந்த செலவுகள் அதிகரிக்க காரணம் என்ன, நமக்கே தெரியாம கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு செலவு வந்து போய்கிட்டு இருக்கும், அது ஏன் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்படியான செலவுகளை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா டக்குனு எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே வந்து என்ன பண்ணுங்க, 0312 75 0312 75 111 அப்படிங்கிறோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் பேஸ்புக் வாங்க, அங்க வணக்கம் வசந்தத்துக்கு அவர் பதிவுற்றும் அதன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். தொடர்ந்து வினந்து கொள்ளுங்க. காலை பொழுது நூற்றி ஆகும். வணக்கம் வசந்தம்.

0: 2.8 வசந்தம் FM வளர்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: எதிர்வரும் 12ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படவுள்ள தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் தொடருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் சுற்றுச்சூழல் போலீஸ் பிரிவு ஆகியவை தீவிரமாக பங்களித்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் டெங்கு இல்லாத கொழும்பை நோக்கு என்ற கருப்பொருளின் கீழ் பல விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி முகத்துவாரம், மட்டக்குழி, பரோலை, வனாத்து முல்லை, பானந்துறை, நாரகன்பட்டி, மகர மற்றும் வத்தலை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகங்களுடன் இணைந்து மேற்கு கடற்படை கட்டளை பிரிவை சேர்ந்த கடற்படை வீரர்கள் குழுவினர் இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: குற்றச்சாட்டுகள் ஏதுமின்றி இஸ்ரேலிய படையினரால் கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரபல பலஸ்தீன மருத்துவர் ஹுஷாம் அபு சபியாவின் உடல்நிலை கடுமையாக மோசமடைந்துள்ளதாக அவரது மகன் அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். 555 நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ள அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பும் எச்சரித்துள்ளது. வடக்கு காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குநரான மருத்துவர் ஹுசாம் அபு சபியா பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட சிறையொன்றின் தனிமைச் சிறைக்கு மாற்றப்பட்ட பின்னர் அவர் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அவரது மகன் எலியாஸ் அபு சபியா வெளியிட்ட காணொலி பதிவொன்றில் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் மிக சிறப்பு மிக்க ஒரு நாளாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணமே வந்து பாத்தீங்கன்னா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள் முழுக்க நீங்க உற்சாகமா இருக்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நாள் முழுக்க வந்து நீங்க டயர்டாகாம இருக்கணும், இல்ல எல்லா வேலைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா இழுத்து போட்டு செய்யும் போது தலைவலி வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, காலையில கண்டிப்பா நீங்க வந்து காலை உணவை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்க மதியத்தை ஸ்கிப் பண்ணா கூட பரவாயில்ல, காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துரு. நான் கேட்டிருந்த மாதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற அந்த வருமானத்துல மாதாந்த வருமானம் பெறுறவங்களா இருக்கலாம், இல்ல தினசரி வருமானம் பெறுறவங்களா இருக்கலாம், நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருக்க காசு பணம் எங்கேயோ காணாம போதே, அதை நீங்க கண்டுபிடிச்சு எங்க இதுல இருந்தா காணாம போகுது, இதுக்கு தான் அதிகமாக செலவு போகுது, இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது வழிமுறை வச்சிருந்தா சொல்லுங்க. இல்ல எதுல செலவு அதிகமா போகுது அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நீங்களும் வளப்பினை மேற்கொண்டு சொல்லலாம். 0112 0101 அல்லது 0112 அப்படிங்கிறவங்களோட இலக்கங்களுக்கு அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாக கூட இணைந்து கொள்ளலாம். சரி, பார்க்கலாம் அழைப்பினை மேற்கொண்டு யாரெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம். மொழிவளவையிலிருந்து பிரேமா இணைந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடைகள் வாங்குறதுனாலதான் அவங்க குடும்பத்துல நிறைய செலவுகள் வருதான். நான் கேட்டேன் எப்படி மாசம் மாசம் வாங்குவீங்களான்னா, மாதம் மாதம்லாம் இல்ல, எவ்ரி வீக் கிழமை கிழமை வாங்குறாங்களாம், அதனாலதான் அதிகமான செலவு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. சரி, அதனால குறைக்கக்கூடிய மாதிரியான ஒரு செலவு தான் இல்லையா, கிழமை கிழமை வாங்கணுங்கிறது இல்ல, தேவை இருக்கும் போது மாதத்திற்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டா பரவாயில்ல. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் அப்படி இல்லைன்னா குரோசரிஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு தடவையில வாங்கிடலாம், ஏதாவது விடுபட்டு போனா இடைக்கிட வாங்கினா போறாள். இந்த டெய்லி குரோசரி வாங்கும் போது என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது இருக்கு எது இல்லைன்னு தெரியாம எல்லாத்தையும் வாங்கிடுறோம், அப்போ வந்து என்ன ஆகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அதிகமான செலவு போயிடும். அதனால மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பட்ஜெட் போட்டு வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த செலவை கம்மி பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வாழைச்சேனையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பத்மா இணைந்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இல்லத்தரசிகள் நினைத்தால் இந்த செலவை கம்மி பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் கேட்டேன் எந்த செலவை கம்மி பண்ணும், அதாவது வீட்டில் சாப்பிட சமைக்கிறதுக்கு சாப்பாட்டு சாமான் அனைத்தும் இருக்கும் போது இந்த ஹோட்டலில் போயிட்டு வாங்கிட்டு வராங்க பாத்தீங்களா, டெய்லி டெய்லி அப்ப போனா பரவாயில்ல, இந்த டெய்லி வாங்கிட்டு வரதுனால என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வீட்டில் வாங்கி வைத்த பொருட்கள் அப்படியே இருக்கும் போது ஹோட்டலுக்கு செலவழிக்கும் போது இந்த செலவு கொஞ்சம் அதிகமாகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எட்டியாந்தோட்டை பணாவத்தை முதலாம் பிரிவிலிருந்து சரோஜினி இணைந்திருந்தாங்க. சரோஜினி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களும் அதே விடயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து வீட்டிலேயே சாப்பாடுகள் எல்லாம் செய்து சாப்பிட்டுலாம், எப்பயாவது ஹோட்டல்லாம் பரவாயில்ல, எப்பவுமே ஹோட்டல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. கிரியல ராஜலட்சுமி அம்மா இணைந்திருந்தாங்க. அவங்க வந்து குறைக்க முடியாத ஒரு செலவை சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உறவுகள் இருக்கா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருமா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமா அட்டன் பண்ணி ஆகணுமா, அதை வந்து மிஸ் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த செலவை எப்படி குறைக்கலாம், குறைக்க முடியாது, ஏன்னா உறவுகள்னு வரும்போது என்ன பண்ண முடியாது, பணத்தை பார்க்க முடியாது, அதுக்குன்னு டெய்லி ஃபங்க்ஷன் வச்சா என்ன பண்ணுறது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவம் இருக்குது, எந்த செலவு எங்கேருந்து எப்படி போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதே கூட என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க, தொடர்ந்து விளைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஸோ இந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஏன்னா அந்த செலவினங்கள்லாம் அதிகரிச்ச நேரங்கள் பயணம் பண்ணுறதுக்கு நேரங்கள்லாம் கிடையாதுங்க. போனோமோ ஒரே இடத்துல நமக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோமா அப்படிங்கிற ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அடிக்கடி சீரற்று இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி காய்ச்சல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான அந்த தலைவலி காய்ச்சல்லாம் இல்லாமல் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டக்குனு ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு விரைந்து போயிடலாம் அப்படிங்கிற விட இது ஞாபகப்படுத்துகிறது. இது ஒரு பாராசிட்டமால் வர்க்கம் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு தலைப்பு தந்திருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாந்தம் அல்லது தினந்தோறும் வருமானம் பெறும் குடும்பங்களில் நம் கண்ணுக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வருமானங்கள்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கும். அப்படி என்ன செலவுகள் உங்களுக்கு அதிகமாக வருது, அதை எப்படி குறைக்கலாம், இல்லை என்ன செலவுகள் அப்படிங்கிறதையும் நான் கேட்டிருந்தேன். சரி, அப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தெற்கு பர்த்டே. இந்த பர்த்டே வந்து சொல்லியே ஆக வேண்டிய பர்த்டே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதித்தி சங்கர் இருக்காங்க இல்லையா, நம்ம டிரெக்டர் சங்கர் அவங்களோட மகள் தான் சொல்கிறேன். அதித்தி சங்கருக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள். உங்களுக்கு தெரியும் நடிகை பாடகி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க நடித்து பாடின இல்லை பாடி நடித்த ஒரு பாடலையும் கேட்டுட்டு வரலாம். உங்களுக்காக வருது விருமன் படத்திலிருந்து இந்த பாடல்.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. சரி, இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறப்பான நாளாக உங்க எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் கேட்டு தலைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வியை மூன்று பகுதிகளாக பிரித்து ஒரு கருத்தை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. உற்சாகமான கால நேர வணக்கம். பிறரை பார்த்து வாழ நினைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நண்பர்கள், உறவினர்கள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க புதிய பொருட்களை வாங்கிவிட்டால் நாமளும் அதை உடனே வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறது. கையில் காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, இஎம்ஐ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, தவணை கட்டணத்துலையாவது அதை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நெருக்கடி வர்றது சகஜம் அப்படி இருக்காரு. அப்புறம் அவர் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் சமையல் பொருட்களை வந்து வீணாக்குது. வீட்டில் என்னென்ன மளிகை சாமான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை, இருக்கா இல்லையா தேவையா இல்லைன்னு சொல்லி வாங்கி கொண்டாந்துட்டு ஃப்ரிட்ஜை திறக்கும் போது தான் தெரியும், ஆஹா இதெல்லாம் பல மாதமாக இங்கே தானே இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான பொருட்களை வாங்குறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னா செலவு கூடும் அப்படிங்கிறது. அடுத்தா வந்து அதிகமாக இலத்திரனியல் பொருட்களை வந்து பயன்படுத்துகிற வாஷிங் மிஷின், ஹீட்டர், ஃப்ரிட்ஜி, மிக்சர் கிரைண்டர் இப்படிலாம் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் நமக்கே தெரியாமல் மின்சார கட்டணமும் ஏறிடுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் இதை சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரோலினா லிலிதன் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலநேர வணக்கம் சொல்லியிருக்காங்க. நமக்கு

சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உணவுக்கான மாதாந்த செலவுகள் தான் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பொருட்களின் விலை அப்போது ஏறுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உணவு மீன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வந்து விலையில் இல்லை. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட முன்னே வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கணும், இப்போ 5000 ரூபாய்க்கு வாங்கினா 2 நாளைக்கு கூட தாங்காதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலிருந்து சசிகலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. ஆரம்பதியிலேருந்து இதே ரத்னம் வணக்கம் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாவனையில் நிஷா இணைந்திருக்காங்க, கரோலினா ஹரி இணைந்திருக்காங்க, பாலா சசிகலா இணைந்திருக்காங்க, தூத்துக்குடியிலேருந்து சி சுப்பிரமணியம் இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நசூர் வந்திருக்காரு கின்யா மௌருஃப் நகர்லேருந்து, அப்புறம் பூனாகலையிலேருந்து ஜேசுதாஸ் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசூருதீன் வந்திருக்காரு குறிஞ்சாங்கேணியிலேருந்து, இனிமையான காலை நேர வணக்கம் சொல்லியிருக்காரு அசூருதீன். அன்வர் ஜாரி ரிகாஸ் ரியாஷாத் ரீனா குட்டி எல்லாரையும் இணைத்துக்கொள்ள சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிய காலை நேர வணக்கம் முருகத்து தமிழ்நாட்டு தோட்டத்திலேருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆயண்ணா இனிய காலை நேர வணக்கம், வளையும் போல நானும் வசந்தம் எஃப்எம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வந்திருக்காங்க. ஆயண்ணா காலை வணக்கம், விஜயகுமார் தீபா விதுரா அதீரா லக்ஷான் எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தொண்டமான கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க நம்மளோட முத்தையா காளி முத்து வந்திருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்களும் வந்து இணைந்து கொள்ளுங்க. நான் கேட்டிருந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மாதாந்த வருமானம் அப்படி இல்லைன்னா தினசரி வருமானம், இது எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலவு அதிகரிக்கும் இல்லையா. நம் கண் முன்னாடியே நமக்கு தெரியாமல் நம்ம காசு அவ்வளவு கரைந்து போயிட்டு இருக்கோம். எங்கே போச்சு எங்கே போச்சு யார் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம திண்டாடிட்டு இருப்போம் இல்லையா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேங்க, எங்கள் வீட்டில் அதிகமான செலவு இதனால தான் வருது, அதிக காசு இதுக்கு தான் போகுது, இதை மிச்சம் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கான செலவுகளை கம்மி பண்ணிட்டு காசு நம்மகிட்ட கையிருப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விடயம் என்ன அப்படிங்கிறத என்னோட பகிர்ந்து சொல்கிறேன். அழைப்பை மேற்கொள்ளுங்க 132 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2

0: வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஃப்ரீயாவோடு ஃப்ரீயாவோடு ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு ஃப்ரீயாவோடு ஃப்ரீயாவோடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம், வணக்கம். வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கணும், இல்லை வீடு ஒன்று அமைக்கணும், இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலம் தாண்டி என்னோட சந்ததிகள் வாழணும் அப்படின்னு நீங்கள் இப்போ நினச்சிங்கன்னா கூட அதுக்கான சிறப்பான ஒரு வீடை வந்து இல்லை கட்டிடத்தை அமைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த உள்ளீடுகளை பயன்படுத்தி உங்கள் வீடுகளை அமைத்தீங்கன்னு சொன்னால், இல்லை கட்டிடங்களை அமைத்தீங்கன்னு சொன்னால் காலம் தாண்டி நிலைத்து நிற்கும். அப்படி சிறந்த உள்ளீடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதாரண கம்பிகளையும் பயன்படுத்தாமல் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பயன்படுத்தி உங்கள் வீடுகளை கட்டிடங்களை அமைத்துக் கொள்ளுங்க. அப்போ பாருங்கள், காலம் தாண்டியும் பரம்பரைக்கே நிலைத்து நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு கட்டிடம் வீடு கட்டுறதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினத்திலிருந்து தேசிய விபத்து தடுப்பு வாரம் அப்படின்னு சொல்லி வந்து சுகாதார அமைச்சு வந்து ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. அதாவது அதிகமான விபத்துகள், விபத்து அப்படிங்கும்போது வீதி விபத்துகள் மட்டுமல்ல, ஏற்படுற சகல விதமான விபத்துகளையும் வந்து குறைக்கிறதுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளும், விபத்துகள் இடம்பெற்ற இடங்களை கண்டறிந்து அவற்றை வந்து சரி செய்வது அல்லது சீர் செய்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்றதுக்காக இருக்காங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி விபத்தை தடுக்கும் தினம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரகடனப்படுத்தியிருக்காங்க. நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைத்தலங்களில் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் தினம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி நீரில் மூழ்கி ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் தினம். 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் ஏற்படும் விபத்துகளை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பொது வைத்தியசாலைகளில் அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்படுறது திடீர் விபத்துகள் காரணமாக தான். ஸோ இதை வந்து குறைத்து கொள்ளணும், விபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதிகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கண்டறிந்து அதுக்கான செயல் திட்டங்கள் மூலமாக அதை எப்படி வந்து நிவர்த்தி செய்யலாம்ங்கிறதும் வந்து விபத்தை தடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் மேற்கொள்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதார அமைச்சு வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

நாட்களிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. இந்த செலவுகள்லாம் அதிகரிக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கட்டிட உபகரணம் பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரணம் பொருட்கள் அதையும் ஒரே இடத்துல போய் வாங்கிட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விடயத்தையும் நினைவுபடுத்துகிறோம். எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கேட்டிருந்தேன், இந்த செலவுகள் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் எந்த செலவுகள்லாம் அதிகரிக்குது அப்படிங்கும்போது ஏராளமான பேர் வந்து அதுக்கான கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. எப்படி தடுக்கலாம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவைக்கான செலவு, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இருந்தால் பரவாயில்ல, இது வந்து இந்த மாதம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான வல்லது உங்களுக்கு வர வருமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு செலவுக்காக இவ்வளோ நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம், அப்படி இல்லை நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர போகிறோமா, இல்லை ஏதாவது வெளியில் சாப்பாடு எடுக்க போகிறோமா, இல்லை ட்ரெஸ் எதுவும் எடுக்க போகிறோமா அப்படின்னா அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க. பட்ஜெட் போட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று போக போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் கலையகத்தில் நம்மளோட இணைந்திருக்கிறார் எம்எல் கிருபாகரன் அண்ணா வந்திருக்காங்க. சரி, நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போக போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளை வந்து இன்னும் உற்சாகமாகவே தொடர்ந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற போகிறேன். விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ் என்பவர் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.

0: வணக்கம் வசந்தம்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேரம் காலை 10 மணி.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ரத்தினபுரி, ஹமாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: நியூயார்க் நகரின் ஈஸ்ட் ஆற்றில் கடல் விமானம் ஒன்று அலைபாயும் கடினமான சூழலில் அவசரமாக தரையிறங்கியுள்ளது. இந்த விபத்தில் சிக்கியவர்களில் குறைந்தது 2 சிறிய காயங்களுக்குள்ளாகி இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்த நியூயார்க் தீயணைப்புத்துறை உடனடியாக செயல்பட்டு விமானத்தில் இருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டது. ஈஸ்ட் ஆற்றில் 1 மாதத்துக்குள் நடைபெறும் 2வது கடல் விமான விபத்து இதுவாகும். எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும். இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயகுமாரி பேசுறேன்.
0: அப்படியா விஜயகுமாரி?
1: நல்லா
0: இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு. விஜயகுமார், நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கீங்க நீங்க?
1: குடும்பத்துல கணவர் பிள்ளைகளுக்காகவும், வட்டவலையில குமார் குடும்பத்துக்காகவும், வசந்த கேக்கும் அனைத்து நேர்களுக்காகவும், உங்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றிங்கண்ணா.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்பொழுது வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார் சிவா நோவூடில் இருந்து இணைந்திருக்கின்றார். ஃபசாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை மங்கே கரசி வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. ஆரையம்பதி இதயரத்தினம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். பட்டித்திடலில் இருந்து கமலஹாசன் ஜசோதா வந்திருக்கிறாங்க. அதே போன்று எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள்னா நான் மனோகரன் நினைந்திருக்கிறேன். கண்ணப்பத்தி மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. ஹட்டன்ல இருந்து சத்யா நினைந்திருக்கிறாங்க. இனிமையான கால நேர வணக்கம், அருமையான பாடல்களோடு நானும் பகவந்தலாவ ரேகா அணிந்திருக்கிறேன். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? மகன் ஆதி மற்றும் மகள் ஆக்ஷயா, கணவர் மகிந்த குமார் ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கண்ணா வந்துகின்றார் கடுவலையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து சர்மிளா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொண்டைமானாறு செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் இணைந்திருக்கின்றார். காளிமுத்து கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் குசல ராஜா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. யாழ்ப்பாணத்திலிருந்து தாழ்ஷினி இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்வத்துறை நந்தகுமார் குறிப்பிடுகிறாங்க. ஹரோலினா ஹெயில் இணைந்திருக்கிறாங்க. எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள்னா நான் பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கொழும்பு ஐந்திலிருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. இனிமையான இடைக்கால பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி அசுருதீன் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜன் குறிப்பிடுகிற இதேவேளை. கொழும்பு செட்டியார் திரு வீன சலூன்ல இருந்து ராசலிங்கம் வந்திருக்கிறார். ஏராவூர்ல இருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி மகேஷ் குறிப்பிட்டுகின்றார். ருவான் வேலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். திருச்சி இதிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணா குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: அம்மாந்திரே விளையாடி ரியாஸ்.
1: எப்படி இருக்கீங்க ரியாஸ்?
0: நலமா.
1: இப்ப வேலையிலயா இல்லாட்டி வீட்டுலயா?
0: தற்போது வீட்டில் தான்.
1: வீட்டில் தான், அதன் யோசனை வீட்டில் என்று சொல்லுவோமா? இருந்தாலும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதானே நமக்கு உற்ற
0: தோழன்.
1: சரி சொல்லுங்க ரியாஸ், நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
0: அனைவருக்காகவும் கேட்போம்.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வசந்தம் எஃப் நேரம் 10:46 ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சகுந்தலா தேவி? நானும் நல்லா இருக்கிறேன். ஊர் பக்கம் சரியான வெயிலா? ஊர் பக்கம் கடும் வெயிலா? சரி, அப்ப இப்ப வந்து ஒய்யாரமாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியாது, வேலையோட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படியா? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி,
0: நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றேன். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவர்களை திருமதி வரலட்சுமி வந்துகிறாங்க கொட்டாஞ்சேனையிலிருந்து. அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா தம்பி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நான் வெஸ்டர்ன் ராஜா இணைந்திருக்கின்றேன். இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து முனாஸ் வந்திருக்கின்றார். அன்பு மனைவி ரிஃபானா, மகன் ரிஃபாத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி டிவான் குறிப்பிடுகின்றார். அதே போன்று மூதூர் பட்டித்திடலிருந்து இணைந்திருக்கின்றார் வடிவேல் இணைந்திருக்கின்றார். வசந்தத்தின் அபிமான நேயர், நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் கிருபா வாழ்த்துக்கள். நான் தங்க சுந்தரம் இணைந்திருக்கின்றேன், ஹட்டனில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மேப்பட்டிக்கந்தையிலிருந்து பிரசாத் இணைந்திருக்கின்றார். காலை நேர வணக்கம், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருங்காலிச்சோலையிலிருந்து மில்டன் வந்திருக்கின்றார். அமுதா இணைந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக அருமையான பாடல்களை தமிழ்நாடு கோவை மாவட்டத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா. இந்த நேரம் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் புஸ்தலாவிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புவன் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை கொக்குவில் மட்டக்களப்பிலிருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பாடல்கள் அத்தனையும் சூப்பர். கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஹிந்துஜா வந்துக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க ஹிந்துஜா. அதே போன்று அருள்மொழி வந்துக்கிறாங்க பருத்தி துறையிலிருந்து. ரோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். மூதூர் பிரிதோஸ் அக்கறை பெற்ற பப்டேல நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே தெமோதரையிலிருந்து ஸ்ரீதேவி நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார் ஊர்குடவத்தையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளே ஹரோலினா ஹரி வந்திருக்கின்றார். அதே போன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பெருமாள் எழுந்திருக்கின்றேன். இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே துவா வந்திருக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கொட்டக்கலை சந்தானம் இணைந்திருக்கின்றேன். தற்பொழுது மயூரா பிளேஸ் கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மர்சுகா ஜுனாய்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நிசா வந்துக்கிறாங்க மாவன எல்லையிலிருந்து. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தினால் இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏ சி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் கைதிகளுக்கிடையே மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதில் 36 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் இருவர் உயிரிழந்துள்ளனர். மேலும் மூவர் சிகிச்சை பெற்ற பின்னர் பல்லன்சேன முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2417 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது சிறைச்சாலையின் உட்புற நிலைமை சிறைச்சாலை அதிகாரிகளால் சமரசத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கு புறம்பாக சிறைச்சாலையின் வெளிப்பகுதி பாதுகாப்புக்காக போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். இவ்வாறு சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏ சி கஜநாயக்க தெரிவித்திருந்தார். சர்வதேச சந்தையில் இன்று மசகு எண்ணெய் விலை சரிவை பதிவு செய்துள்ளது. இதன்படி பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 0.33% வீழ்ச்சியடைந்து 71.88 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதே நேரம் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 0.16% சரிவடைந்து 68.58 அமெரிக்க டாலராக விற்பனையாகிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி மேலும் அதிகரிப்பதற்கு ஒபெக் பிளஸ் நாடுகள் சம்மதம் தெரிவித்துள்ளமையும் ஹோமஸ் நீரிணை வழியிலான ஏற்றுமதி வளமைக்கு திரும்பி வருகின்றமையுமே இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் என சந்தை விவரங்கள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வனத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: நிமிர்ந்த நடை

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: சார், எட்டியூர்லிருந்து தயாளன் சார்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா தயாளன்?
1: சார், நல்லா இருக்கேன் சார். சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: ஆ, நான் நல்லா இருக்கிறேன். சரி, அப்ப அப்படியா, ரொம்ப பிடிச்சிருக்கா. சரி, இப்ப வேலையில இருக்கிறீங்களா இல்லாட்டி வீட்டுல இருக்கிறீங்களா? சரி, அப்ப நம்ம எங்க இருந்தாலும் வசந்தத்தை விடுறது இல்ல
1: சார். வசந்தத்துக்கு கோடி கோடி சொந்தம் இருக்கு சார். ஒரே சொந்தம் வசந்தம்
0: மட்டும்தான் சார். அதுதானே. சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: சார், அன்பு மனை ரமாக்காகவும் வசந்த சொந்த அனைவருக்காக எனக்கு பாடல் தாதிங்களா சார்? ரெண்டே ரெண்டு வரி.
0: சரி, பாடுங்க.
1: மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு, புதுசா புதுசா அதில் காதில் கேட்டு, புழுவாய் துடித்தால் இந்த மின்னல் கீட்டு. ஆ,

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். கொழும்பு 14 நந்தினி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமை அம்மா புஷ்பராணிக்காக நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சீலன் கௌரி வந்திருக்கிறாங்க. ரபலகாமத்தில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கின்றார். மாத்தளை அம்மன் கங்கையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கிருபா என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. வத்தளையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகுமார் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் கொழும்பு 15 மோதிரையிலிருந்து தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். இன்னி நிகழ்ச்சி நினைத்து நினைந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி வந்துக்கிறாங்க. வத்தளை எட்டம்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தனுஷ் கோடி இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி எஸ் பரமானந்தன் வசீகரன் கிழவட்டன் பிரிவு கட்டனில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிக்க வரட்டியிலிருந்து சரீஃபா அணிந்திருக்கிறேன் கிருபாண்ணா, என்னை நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வசந்தகுமார் வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சி பாடல்கள் அத்தனையும் சட்டப்படி அப்படின்னு சொல்லி மாளிகாவத்தை சந்திரா குஷன் வொர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். நான் தேவி யோகேஸ்வரன் இணைந்திருக்கின்றேன். நினைக்கின்ற பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மொரியின் இணைந்திருக்கிறாங்க. ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:28 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான காலை வணக்கம் திருவாஸ் அவர்களே.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜீத் பேசுறேன்.
0: அப்துல் மஜீத், கொஞ்சம் சோகமா பேசுற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி ஓடி வந்த மாதிரி இருக்கு.
1: அப்படி இல்ல, உங்களோட ட்ரை பண்ணி 3 மாதம் ட்ரை பண்ணிண்டே தான் எனக்கு ஒரு சான்ஸ் தந்துறீங்க, அதனால கொஞ்சம் சோகத்துல பேசுறேன்.
0: அப்படியா? இப்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கணுமே அப்துல் மஜீத்.
1: ஓ, நல்ல மகிழ்ச்சி, நல்ல மகிழ்ச்சி. உங்களுக்கு 2022 நடந்த பெட்ரோல் போலியுமையும் கேஸ் போலியும் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அதை விட போலி நாளைக்கு நீங்க வந்தா
0: அழைப்பு ஏற்படுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கா?
1: அப்போ அதே ரெண்டு பேருக்கு சான்ஸ் கொடுத்தா எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நல்லா இருக்குமே.
0: அதுதானே, ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே பாட்டு கொடுக்கல.
1: ஆமா ஆமா, ரெண்டு பாட்டு கொடுக்கல.
0: சரி சொல்லுங்க அப்துல் மஜீத், இந்த நேரம் ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க, வேலையில இருக்கிறீங்களா இல்லாட்டி போலீங்களா?
1: தனியார் வாங்கி ஒன்றும் இல்ல, பாதுகாப்பு சேவையில இருந்து கொண்டிருக்கீங்க.
0: அப்படியா? அப்ப இந்த நேரம் ஒரு கணக்கான அளவுல சத்தத்தை வச்சுக்கொண்டு வசந்தம் கேட்டு கொண்டிருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. பாடல்கள் கேட்டுக்கொண்டு ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. இந்த நேரம் யாரெல்லாம் இருக்கிறாங்க சேர்ந்து பாடல் கேட்கறதுக்கு? அப்துல் மஜீத்
1: பாடலை கேட்பதற்கு தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொஹிதீன், கொழும்பு 14 அன்பான சகோதரி மும்தாஜி பேக் அவர்கள் கணவர் முகமது சயித் செல்லம் அவர்களுக்காகவும், அன்பான வசந்த நேயர் வர்த்தலை ஐயா கண்ணு மாவனல்லை சகோதரி நிஷா அவர் குடும்பத்தாருக்கும், பருத்தித்துறை சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழிக்காவும், தம்புள்ள ரஹ்மா குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு இங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு மேலான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி நிகழ்ச்சிகளை நன்றி.

0: பொய்யா பொய்யா
1: நீடா.
0: பொய்யா
1: மீரா.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்,
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான். மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்து, நாட்டிற்கே செல்வம்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:45. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம். நான் தோப்பூர் தெரிவநகர்.
0: எப்படி இருக்கிறீங்க முஹைதீன்?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ரை பண்ணி சரியான முறைக்கு இப்ப லைன் கிடைச்சி சந்தோஷம் சார்.
0: அப்படியா? சரி, அப்ப இந்த நேரம் தான் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நேரம். அப்படியா?
1: உங்க
0: குரல்ல ஒரு பாடல கேக்கலாம்னு நானும் ஆசைப்படுறேன். முடியுமா?
1: நிகழ்ச்சியில
0: யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: வசந்த உள்ளம் கம்பகா மஜித்னாவையும் தோப்பூர் ஹனிவாசர். வசந்த உள்ளம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முக்கியமா உங்களுக்காக.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: நன்றி சார்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு. இப்போ வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் ரிஃபாய் இணைந்திருக்கின்றேன். அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளே அருமையான பாடல் தெரிவுகள், நானும் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்தான்குடியிலிருந்து இர்ஷாத் இணைந்திருக்கின்றார். ஜீவா வந்திருக்கிறார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை, இனிமையான பாடல்களோடு சாமிமலை மல்லியப்பூர் கவிதா குணசீலன் இணைந்திருப்பதாகவும் இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க. பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராஃபி வந்திருக்கின்றார், மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நாகராஜன் இணைந்திருக்கின்றார், இனிமையான பாடல் தொகுப்பு, உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எம்டிஎஸ் சத்தார் வந்திருக்கின்றார், நற்பட்டி முனையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு இந்திரகிலையிலிருந்து அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மெக்மிலன் புத்தகசாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு இனிமையான பாடல் தெரிவுகள், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலிருந்து வேணி வந்துக்கிறாங்க. நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு யோகேஸ்வரன் இணைந்துக்கிறாங்க, என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடுதர பாடல் தாருங்கள் கிருபா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

வழக்கம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபீனா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மறுபுற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கெரூபா. வணக்கம் நேர்களே.

0: நிகழ்ச்சிகளின் முதல் தர வானொலி வஸ்தம் எஃப்எம் நேர்வு பொது 12:07 ஆகின்றது. மற்றொரு புத்தம் போதி நாள் இன்றைய தினம் வாரத்தின் முதல் நாள். ரொம்ப ரொம்ப சூப்பரா சந்தோஷமா அட்டகாசமான பாடல்களோடு 3 மணி வரைக்கும் நாங்க இன்றைய பொழுது இருந்திருக்க போறோம். மதிய இருக்குதுகளும் நிகழ்ச்சியோடு சரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் அப்படியே கரெக்டா வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ அபுல் ஹாசன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஜிதேவி?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இல்ல, பசுந்தா இருக்கீங்க. ஏதாவது கிரீம் பல் பாக்கிறீங்க? மாற பசுந்து நீங்க சொல்லி வடாக்குங்க.
0: வந்து வேலை வந்து இதுதான். யாரு கிரீம் போட்டிருக்காங்க, யாரு இன்னைக்கு கிரீம் போடல, இதுதான்.
1: டிவியில அது வீலே உங்களுக்கு கொஞ்சம் சின்னவங்களே பெரியவங்களே யார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி விலை ஈண்ட ஈர கொலவிலை ஆட்சிக்கான மதிய நேரம். வணக்கம். நீங்களும் ஜாலியா சந்தோஷமா பேசணும். இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணும், என்ன செய்யணும் ஜிதேவி?
0: சரி, என்ன பண்ணணும் எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 0112-1255-0001 கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா
1: 0112-1255-0001
0: அப்படி சொல்லிட்டேன். அப்படி இல்லைன்னு சொன்னா 0112-1255-0111 நீங்களும் கால் பண்ணலாம். பேஸ்புக் பக்கமா இணைந்து கொள்ளலாம். அப்படி சார், இன்னைக்கு வந்து சாப்பாடு லஞ்ச் உங்களுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போல இருக்காது.
1: சாப்பாடு காது வழியா சாப்பிட்டுனால கண்ணும் விளங்குது இல்ல, ஒண்ணும் விளங்குது இல்ல.
0: கொஞ்சம்
1: அடுத்து
0: மூவி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு பார்க்கலாம்.

0: சரி, இந்த ஒளித்து போய்த பாடல் வந்து அவலாசனோட ஃபேவரட் சாங். என்ன
1: சலக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி இல்ல, இந்த கூட்டாளி மார்வல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுகள் தான்.
0: சரி ஓகே, இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
2: இதுவரைக்கும் வணக்கம், பாராட்டு சிவகுமார்.
0: சிவகுமார் முதல் நேரம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
1: என்ன பண்றீங்க, வேலையா ஊக்கலையா?
0: கொஞ்சம் பாடல் உங்களுக்கும் பிடிக்குமா? அதை விட மோசமா இருக்கேன். பாத்துருக்கீங்களா? இல்லதானே கண்டதில்ல, பாக்காத வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி.
1: நீங்களும் அப்படியா? சரி தம்பி, தாராளமிக்கா இரு போலே.
0: நன்றி, சொந்தங்களை இதே போல நீங்களும் சந்தோஷமாக எங்களோடு இணைந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா மூன்று மணி வரைக்கும் மதிய நேரம் கொடுக்கலாம். நீங்கள் கேளுங்க.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்

0: சாகர பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். அபுல், உங்களுக்கு வந்து ஜோதிகா ரொம்ப பிடிக்குமா, விஜய் ரொம்ப பிடிக்குமா?
1: எனக்கு வந்து சிம்ரன் தான் பிடிக்கும்.
0: சிம்ரனே, சிம்ரன் ரொம்ப பிடிக்கும்.
1: பசிந்தி தானே மாற டான்ஸ் சொல், மாற டான்ஸ் சொல் தான் எனக்கு பிடிக்கும்.
0: சரி,
1: உங்களுக்கு யாரு பிடிக்கும்?
0: எனக்கு வந்து
1: விஜய்
0: முதல்வர்.
1: அவர் என்ன மாற ஆள் பெரிய இடம் தான் பிடிச்சி நீங்களும்.
0: நாங்க எப்பவும்
1: அப்படிதான்.
0: ஏராளமான சொந்தங்கள் வந்து முட்டி மோதி எங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இணைந்திருக்கிறாங்க. இந்த நேரம் வந்து மீண்டும் எங்களோட தொலைபேசி இலக்கத்தை வந்து நாங்க ஞாபகப்படுத்தலாம். நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. 01212 85 00 01 கால் பண்ணுங்க.
1: அப்படி இல்லைன்னா 01 2 7 5 1 1 கால் பண்ணுங்க.
0: இப்போது அழைப்பில் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா. ரெண்டு இருவருக்கும் கமலாசன் சார், ரூபினா மேடம், அம்மா கிரீங்களா?
0: நல்லா இருக்கோம். யாரு
1: நீங்க? எப்படி
2: கொழும்பு 10
0: மருதானில இருந்து உமா? அப்படியா?
2: இல்ல இல்ல,
0: மாளிகாவத்து.
1: கூட்டாளி நீங்க மாறா?
0: சரி, கூட்டாளின்னு சொல்றீங்க. மாளிகாவத்து எங்க இருக்காங்க சொல்லுங்க.
1: மாளிகாவத்து காஞ்சி கரத்து முன்னுக்கு தோட்டத்துல
2: அடிக்கடி
0: அந்த மாளிகை பக்கம் எல்லாம் அபுல் வருவார். அவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, மீட் பண்றதுக்கு
2: வருவாங்க. ஒரு நாளும் அவர் வந்ததுல வந்து வீட்டுக்கு எல்லாரும் சொன்ன வரவில்லை.
1: சாப்பிடலையே
0: ப்ரோக்ராம் முடிய வரவானாங்க மாளிகை. சரி, வரல. உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லுங்க இன்னைக்கு லஞ்ச்.
1: பயந்துட்டாங்க. அப்புறம் சீதேவி சொல்லுங்க.
0: அன்பு சொந்தங்கள் வந்து அபுல்ஹாசன் அவங்களுடைய உறவுகளுக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, அவனுடைய பேரண்ட்ஸ்க்காக, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக பாடல் கேட்கவே
1: மாட்டாங்க. இவங்களை பத்தி அவங்க செல்றேமா, சொந்தங்களுக்கு கேளுங்க.
0: இவங்க சொந்தம் இருக்கிறாங்க, உங்களோட கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பாடல் கேட்டா என்ன தப்பு? என்ன
1: ஆயிட்டானேப்பா, இனி உங்க பேர் அவங்க சொல்றேன், அவங்களோட பேரு
0: இதை கொஞ்சம் தவித்துக் கொண்டால்.
1: உங்களோட தம்பிமா, நானமா, காக்காமா, சாச்சாருமா, கூட்டாளிமா, அவங்களோட பேர் சொன்னீங்கன்னு அந்த புதிய நேர்களுக்கும் பேர் சின்னமாயிக்குமே.
0: கண்டிப்பா. சரி, நிகழ்ச்சியில் எடுத்த நண்பன் அவள் எப்பவும் என்னுடைய நண்பன்,
1: என்ற கூட்டாளி.

0: பஞ்சாபில்லா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் மதிய நீரக்குதிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒழித்து ஓய்ந்தது நேரம் 12:36. இந்த நேரம் அடுத்தும் ஒரு சொந்தம் எங்களோட பேச நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். தம்பி டாரு,

0: என்ன
1: ஒரு உச்சியாகம் இப்படிதான் இருக்கணும் ரமேஷ். அப்புறம் சாப்பிட்டீங்களா?
2: என்ன நடக்குது?
1: சாப்பிடாமலே இவ்வளவு
2: சாப்பிடாம என்ன பண்றீங்க கீரிமலை? செல்லுங்களேன் தம்பி, தாறு பிறந்தீங்க எங்க ஆஸ்பத்திரியா, வீட்லயா, ரோட்லயா, கார்லயா, ஆட்டோலயா?
3: அவரது மற்றும் அம்மா அப்பா அவர்கள் எல்லாம் சேர்ந்து மரவம்பிரபு ஐயாத்தல குடும்பம், சுந்தரம் குடும்பம், சோமலிங்கம் குடும்பம் எல்லாம் சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ்த்துகின்றேன்.
2: நாங்களும் வசந்த சிங் தார்மில் செல்கிறேன். ஹேப்பி பர்த்டே.
1: நீங்களும்
2: பல்ல சாப்பிடுறாங்களா?

0: தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
0: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் முகேஷ்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா புதுமை

0: 2.8 வசந்தம் FM அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மதியம் கைதிகளுக்கிடையே வெடித்த மோதல் இன்று காலை பெரும் வன்முறையாக உருவெடுத்ததில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். நேற்று நள்ளிரவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த சூழலில் இன்று காலை மீண்டும் அது சீர்குலைந்து கைதிகளின் திட்டமிட்ட தாக்குதலால் பெரும் பதற்றம் உருவாகியுள்ளது. இந்த வன்முறை சம்பவங்களில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் பலரது உடல்களில் துப்பாக்கி காயங்கள் காணப்படுவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள்
1: தெரிவிக்கின்றன.
2: வெனிசுவேலாவில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3342 அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பேரிடரில் 16,700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் 1000க்கணக்கானோர் தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் முழுமையாக இடிந்து தரைமட்டமான நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காணாமல் போன உறவினர்களை தேடி குடும்பத்தினரும் மீட்பு குழுக்களுடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதுடன் மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் பலத்த சவால்களுக்கு மத்தியிலும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த மணித்தாள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய
3: நிமிர்ந்த நடை

0: ஆர்கானிக் பாஷா.
1: பாஷாவை தெரியுமா உங்களுக்கு?
0: ஆமா தெரியும். தெரியாத
1: நீங்க பெரிய ஆக்களோட தான் கனெக்ஷன் பாஷா மாணிக்கம். எனக்கு மாணிக்கத்தை மட்டும் தான் தெரியும். கேன்டீன்ல
0: மாணிக்கம் இருக்காரா? சரி சரி ஓகே. இதே போல சுபஹிட் பாடல்கள் தொடர்ந்தும் இந்த மனு தீலத்திலும் அடுத்த மனு தீலத்திலும் தயாராக சந்தைகளை நீங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள என்ன பண்ணணும் அப்துல் ஹாசன்?
1: அதுக்கு கால் பண்ணணும் 0102-5001 இருக்கு. அப்படி மீனடி சின்ன 0102-5001 இருக்கு. அப்படி மீனடி சின்ன
0: என்னுடைய பேஸ்புக் பக்கமாவும் வாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மனு தீலத்தில் முதநீர் கொண்டோடி வந்திருக்கிறாங்க. வணக்கம், ரெடி சவுண்ட குறைச்சிட்டு வாங்க. யார் இது?
1: என்ன ரேடியோ ஊருக்கே கேக்குறதுக்கு வச்சுதான் வரலட்சுமி பேசுவீங்க? என்ன
2: கேக்கணும்?
1: எப்படி இருக்கீங்க வரலட்சுமி? என்ன குறை வரலட்சுமி? அதுக்குதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: சாப்பிட்டு சாப்பாடு அனுப்பி வைக்கிறீங்களா அவங்களுக்கு?
1: என்ன சார்
2: அனுப்பி வைக்கிறேன்? சிக்கன் கறி, பருப்பு கறி.
1: இந்த விஷயம், இந்த விஷயம் சிக்கனுக்கு தெரியுமா? தெரியா என்ன
0: வரலட்சுமி
1: எப்படி பாடுவாங்க தெரியுமா?
0: எங்களுக்காக
1: ஓடுற அளவுக்கு ஓட வைக்கலாமே. நீங்க பாடுனா போயிருவாங்களே.
2: என்னது
1: கஷ்டகாலம்? ஸ்கூல் காலம் இல்ல, பெரிய கஷ்டகாலம்.
0: சரி, நீங்க பாட நாங்க ஓட அப்படி எல்லாம் மாட்டோம். நீங்க ஒரு பாடல் ரெண்டுல எங்களுக்காக பாடுங்க.
2: உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: சரி, நல்லா படிச்சு படிச்சுக்கொண்டே சவுண்ட கூட்டிட்டீங்க. ரேடியோ கணக்கா?
2: இல்ல இல்ல, ரேடியோ ரேடியோ அங்க எங்க இருக்கு? நான் எங்க இருக்கேன்.
0: பக்கத்துலயே வந்துட்டாங்க. பாடி பாடி
1: நல்லா பாடுறீங்க. பாடி
2: இல்ல வரவே இல்ல.
0: சரி ஓகே வரலட்சுமி, நாங்க எல்லோருக்காக பாடல் கேட்கலாம். சரியா?
2: ஓகே, அபுலுக்காக நல்ல பாடல் தாங்க.
1: நன்றி.
0: அபுல் உங்களுக்காக மட்டும்?
1: எங்க டீச்சர் தானே?
0: சரி ஓகே அபுல், இந்த நேரம் வந்து ஞாபகப்படுத்தணும், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வந்து வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூற்ற ஒரு விசேடமான, அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பின் வந்து ஒரு விசேடமான வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். அதாவது வீதிகளை பயணிக்கிற நேரங்கள் அபுல், இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கார் இருக்கு, நீங்க வீதிகளை பயணிக்கிற நேரம் எவ்வாறான வழிமுறைகளை வந்து கையாளணும்?
1: ரொம்ப கவனமா ரெண்டு பக்கம் பார்த்து முன்னுக்கு பாத்துக்கலாம். இப்பதான் கார் எடுத்து
0: தப்பு
1: அப்படி பண்ண கூடாது. ரெண்டு பக்கம் பார்த்து முன்னுக்கு பார்த்து மெதுவா அமைதியா ஆசிகா ஓடணும். உயிர்கள் பாதுகாக்கப்படும்.
0: கண்டிப்பா அதே நேரத்துல வந்து கையெடுக்க தொலைபேசிகளை வந்து வாகனங்கள் நாங்க பயணிக்கிற, அதாவது வந்து வாகனங்கள் நாங்கள் ஓட்டும் போது வந்து கையெடுக்க தொலைபேசிகள் பாவனையை வந்து முற்றாக வந்து தவிர்த்து கொள்வது சிறந்தது.
1: ஓ என்ன நல்ல ஐக்கியம், அதை வந்து டேக் கேர் பண்ணி கொண்டிருக்காங்க. என்ன
0: கண்டிப்பாக அதுதான், அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டிக் கொண்டு இருக்கிறாங்க என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்து மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துக்காக
1: என்ன கஷ்டம் இல்ல
0: உங்களுக்கா? அப்படி சொல்றது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா?
1: விருப்பம் இல்லை. ஆறு ஆறு சாமி, நீங்க
0: சரி, நீங்க தான் மிஸ்டர் ரோமியோ. சந்தோஷமா
1: வைக்கிறேன்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: அவள் நீங்க சொல்லுங்க, காதல் அழகா, காதல் பெண் அழகா?
1: காதலிக்கிறவன் தான் பசிந்து
0: நேரம் அளிப்பிருக்கிறாங்க. பேசலாம், வணக்கம். நீங்க சொல்லுங்க, அபுல் ஏதோ கேக்குறாரு காதல் சம்பந்தம்.
1: நீங்க காதல்ல புழுந்தா?
2: என்னை
1: காதல் ரொம்ப மறக்கிறதான? நீங்க எப்படி காதல்ல புழுந்தீங்களா? இல்ல
2: காதல்ல முழுகிதான் இப்ப ஏழாம
1: காதலுக்கும் கல்யாணத்துக்கும் வித்தியாசம்? காதல் தனியா போயிட்டு கிணத்துல விழுறா, கல்யாணம் சொல்ற குடும்பத்தோட சத்து பிடிச்சு தள்ளி
2: விடுறாங்க.
1: வரக்கூடாது அப்படி எல்லாம்
2: என்ன
1: தேவையில்லாத அதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு என்ன உங்களுக்கு அப்படித்தான். தம்பி செல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? இரவு கோலே நீங்களும் சந்தோஷமா ஜாலியா ஆசிக்கா இருங்க. நாங்க கீக்கம் உங்களோட வசந்தம் தாராளமா மீக்க உங்களோட சேர்ந்து பாட்டு கீக்கு.
0: காதல் பற்றி நிறைய கதைச்சிட்டு வந்துட்டே, அதனால வந்து அடுத்த ஒரு காதல் பாடல் கேட்டு வரலாம்.

0: காதல் மன்னன் உங்களை சொல்லல
1: பாத்தீங்களா நீ மாறாத ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்க போயிட்டு பொண்ண கண்டோன்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாராம்
2: தம்பி
1: நீங்க எப்படி இருக்கீங்க ஆனந்தம்
2: நல்லா இருக்காரா
1: சரியா சொல்ல போனா இப்ப 27 மத்த பகுதி 72 சரி செய்ய
0: ஓகே அப்புறம் சொல்லுங்க பிசினஸ் எல்லாம் சூப்பரா போகுதா பேக்கரியில
1: தெரியும்

0: சிறப்பான பயணத்திற்கு. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செய்தி திட்டம். ஜூலை மாதம் 7ஆம் திகதி பிபில யசோதரா தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்
1: பாதுகாப்பான பயணத்திற்கு புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
0: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் முகேஷ்.

0: 2.8 வசந்தம் FM. வளர்த்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM வளர்த்தியாள செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100 மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் சிலரது உடல்களில் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் காணப்படுவதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. தற்போது போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் சிறைச்சாலை வளாகத்துக்கு நுழைந்து மோதல் நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர்.
1: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்
2: யமன் நாட்டின் செங்கடல் கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த வணிக சரக்கு கப்பல் ஒன்று அடையாளம் தெரியாத ஆயுதம் ஏந்திய நபர்களினால் திடீரென தாக்குதலுக்குள்ளாகியிருப்பதாக பிரித்தானிய கடற்படை அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரித்தானிய கடற்படையில் இயங்கும் யுனைடெட் கிங்டம் மெரிடைம் ஸ்டேட் ஆபரேஷன்ஸ் அமைப்பு இந்த தாக்குதல் சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள யமனின் பிரதான துறைமுக நகரான ஹொடைடாவுக்கு தென்மேற்கு சுமார் 30 கடல் மைல் தொலைவில் இத்தாக்குதல் நடந்துள்ளது. எமது அடுத்த மணித்தேட செய்தியினை 3 எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 அவதானத்துடன்
0: வளர்த்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: ராய்டெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர் கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ராய்டெக் சீல் கோட் நீர் கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ராய்டெக் சீல் கோட்.
1: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். கிருஷ்ணத்தின் மதிய நேர குதிலம் நிகழ்ச்சியோடு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப குதிகலமா அடுத்து எங்களோடு இணைந்திருக்கிறது யார் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
3: யாரு?
1: ஹாய் லோசா, எப்படி இருக்கிறீங்க? சரி லோசா, உங்களது அவள் தேடிட்டு இருந்தாரு. எங்க எங்க லோசா?
3: லோசா எங்க போயிட்டீங்க? ஸ்ரீதேவி,
2: சொல்லிபுரத்துல
3: இருந்து. என்ன என்ன ஸ்கூல் போறீங்களா?
2: இல்ல.
1: என்ன
2: சாப்பாடு?
3: எனக்கு வந்து இதால் சாப்பாடு சுகமா ஆக்கிட்டீங்க. என்ன ரோசா, அப்புறம் சொல்லுங்க, ஊர்ல மழையா வெயிலா?
1: சரியான வெயில். அப்படி அந்த பக்கம் போயிடாதீங்க, கருத்து போ.
3: கருத்துரும் என்ன அம்மா வெளி வெளியா?
1: ஓகே லோசா, அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து புதிய நடிகர்கள்ல எந்த ஹீரோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
3: அபிலாஷ்.
1: சரி, இடைக்கால திரைப்படங்களை யார பிடிக்கும்? அபிலாஷ்னு சொல்லிடாதீங்க. நடிகர் கார்த்திக். கார்த்திக், கார்த்திகோட வந்து எந்த நடிகை ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும்? நடிகையோட
3: ரூபினா. சரி சரி, இப்படி கேட்டுக்கொண்டே சொல்லிக்கொண்டே போவாங்க. லூசா, அந்த லோசா தாராள பைய பாட்டு கேக்க.
1: சரி,
3: நன்றி.
1: சரி, ஓகே லோசா. அவள் அவங்களோட பெயர் வந்து
3: லோசா. என்ன நல்ல பேர்.
1: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் இசை புயலின் இசையில் சங்கர் மகாதேவன் பாடலை பாடியிருக்கின்றார்.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு ஜிஐ பாக்ஸ் பார்.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
5: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க மதிய நேர குதுகலம் ஆசிக்கா போய்கொண்டிருக்க இந்த நேரத்துல வந்து நீங்களும் எங்களோட பேசணும்னு சொன்னா கால் பண்ணணும் 0102-5001 இருக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னா 0102-5101 கால் பண்ணணுமையா?
1: சரி ஓகே. தொடர்ச்சியாக வந்து சூப்பரான பாடல்கள் உங்களை மகிழ்விக்க தயாரா இருக்கு. எனவே அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய தொலைபேசிகளுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தலாம் என்ன?
0: ஒரு முறை பண்ணியாச்சு, என்ன மறுபடி பண்ணதான் நல்லா இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த முகநூல் வழியா வரவங்க இருக்காங்க தானே, சரியான பஸ் புடிச்சு வரணும். அதாவது எப்படி வாரண்டி சொல்லி சொன்னா அதுல ஒரு பொட்டோன்னு போட்டிப்பாங்க, அந்த பொட்டோ அன்பாம பக்கத்துல கீழே போயிட்டு அபுலாசன் நானவன் நம்பி போட்டு நானா காக்கா சாச்சா அம்மா தாத்தா கூட்டாளி மாருக்கு பாட்டு ஒன்னு சொல்லி டப்ப டப்பட்டு டைப் பண்ணி டபாண்ட் அனுப்பிங்கன்னா டுமின் எடுத்து ஆசிகான ஒரு பாட்டு போடுவேயா?
1: சரி ஓகே. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. சரி, யாரெல்லாம் வந்து நிகழ்ச்சி இப்ப உற்சாகமா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எங்களோட வந்து திபிரிகசையில இருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறாரு. அவரும் வந்து உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சி அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்.
0: எங்கட கூட்டாளி கட்டுவான்னு சகுந்தலா தேவி நிர்மலா தேவி சகோதரிகளும் வந்திருக்காங்க, சூப்பரான பாட்டுன்னு தாங்க நான் சொல்லிக்காங்க.

0: திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 2:35 நிமிடம். வணக்கம்.
1: ஹலோ, அன்பான மதிய நேர வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யாரு?
1: நான் கருங்கருச்சோலிலிருந்து மில்டன்.
2: மில்டன், எப்படி மில்டன்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
2: என்ன பண்றீங்க மில்டன், ஸ்கூல்லயா வீட்லயா?
1: ஐயோ, இப்போது ஒரு இறால் வளர்ப்பு பண்ணை, அதாவது வளர்ப்பு பண்ணையில வேலை பாத்துக்கொண்டு நைட் வேலை
0: செஞ்சு.
2: இறால் வளர்க்கறது புள்ள வளர்க்கறத விட கஷ்டம். என்ன
1: கஷ்டம்? இறால் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்.
2: புள்ளையாவது கேக்கு, நான் நாங்க சொல்ற கேக்காதி ஸ்ரீதேவி.
1: முந்தல்
2: ரொம்ப பசிந்தான ஏரியாயா? செல்லி
0: வடாக்குனா
2: என்ன சொல்லி, சோறுக்கு உப்பே தேவையில்ல, அப்படி பிளேட கொண்டு போய் அதுல வச்சு எடுக்கிறோம். என்ன
1: நன்றி.
0: சரி, ஓகே. நீங்க அப்ப
2: கரங்காலி இறால் வளர்த்தீங்களா?
0: இல்ல, சாப்பிட்டு இருக்கிறேன். வளர்த்தலாம்.
2: நீங்க இன்னைக்கு வளர்த்து சாப்பிட்டீங்க? சும்மா யாரை வளர்க்கறது, சாப்பிட்டு போட்டு சும்மா இருக்கிறேன்.
0: நீங்க மட்டும் எப்படி?
2: நாங்க இறால் வளர்க்கிற பேசிட்டேன் இறாலோட. தமாச்சாங்க, எப்படி நாளைக்கு ஏழுமா அப்படி சொன்ன.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் முகேஷ்.

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒரு சூப்பரான ஸ்டார் ஆஃப் திரே பாடல் நாங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறோம். வசந்தம் எஃப்எம் நேரம் 2:46 உற்சாகமாக மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம். அபுல், எங்களோட பேஸ்புக் பக்கமாவும் சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. சரி, மதுரைக்கு அப்படியே போயிட்டு வரலாம். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். பூனாவில் இருந்து ஜெயசுதாஸ் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஹட்டன்ல இருந்து தாசன் கிருத்திக் இணைந்திருக்கிறாங்க. ரபர் நான்கில் இருந்து உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி
2: அஞ்சாரி வந்தியா கொழும்பு 12 புதுக்காடு எங்கிட்ட பொக்க பொட்டியுமா மதிய நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோட ஆசிக்கான பாட்டு உண்டு தாங்கன்னு சொல்லிக்காங்க.
1: அதே போல புஷ்பராஜ் இணைந்திருக்கிறாரு. சந்தோஷமான வணக்கங்கள், நிகழ்ச்சி சூப்பர், பாடல்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறார். நெல்லுசாமி வரலட்சுமி இணைந்திருக்கிறாங்க கொட்டையனால இருந்து. திமிகசலந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி லோகநாதன் இணைந்து கொண்டு உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். மஸ்கெலியால இருந்து
2: சுதன் புஷ்பராஜா வந்தீங்க. சந்தோஷமான வணக்கம், நிகழ்ச்சிக்கு நானும் இணைந்துள்ளேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு நானு சொல்லிக்கா.
1: அதே போல ஜெயகாந்த் ஆகாஷ் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டிருக்கிறோம், அபுல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பால்வின் இணைந்திருக்கிறார். டிக்கோயா புளியவத்தை வந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு.
2: நமால் குமார் ஐயா வந்தியா, யாய் சகோதரா கோமது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருக்கும் நல்ல ஒரு பாட்டு தாங்கினார் சொல்லிக்காரு.
1: அதே போல கண்ணா இணைந்திருக்கிறாரு. அவரும் கிரிகாத்தையில இருந்து இருந்திருக்கிறார். பிரசாந்த் இணைந்திருக்கிறாரு. சசிகலா இணைந்திருக்கிறாங்க புசில்லாவையில இருந்து. வேலுசாமி இணைந்திருக்கிறாங்க மன்னார்ல இருந்து. நூர்ஜஹான் அசுட்டின் குழம்பு 14 இருந்து நிகழ்ச்சியோடு.
2: சுரேஞ்சி வந்தியா ஆயிஷிக்கான பாட்டு ஒன்று தாங்கினான்னு சொல்லிக்கா.
1: சரி, அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல்.

0: சமைத்து
1: ஐயா
2: தொடடு நோதுரா
1: வண்டம்பா.

0: ஒலிக்காரபிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆல் விலிங்கி ஹபிள் ஆசன்
0: என்றும் பிரிவுடன் ருஃபினா வணக்கம் அன்பு சுதர்களே.

0: தமிழ்நாட்டில் வசந்தம் எஃப்எம் வனத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: ஒவ்வொரு நாளும் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நாடளாவிய இறுதியில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 61,060 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 2,604 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. மொத்த நோயாளர்களில் அதிகளவானோர் 52.50% மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கை 32,054 ஆகும். புதிய தரவுகளின்படி நாடு முழுவதிலும் உள்ள 142 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: உலகளாவிய இறுதியில் வெப்பமான காலநிலை ஏற்படுவதற்கு காரணமாக அமையும் எல் நினோ காலநிலை நிகழ்வு ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் மேலும் தீவிரமடையக்கூடும் என உலக வானிலை அமைப்பு கணித்துள்ளது. எல் நினோ காலநிலை நிகழ்வுகள் பலவீனமானது, மிதமானது, தீவிரமானது மற்றும் மிக தீவிரமானது என 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இம்முறை எல் நினோ நிகழ்வு 3வது உச்சக்கட்ட நிலையங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பான அளவை விட அசாதாரணமாக அதிகரிப்பதே எல் நினோ என்ற இயற்கை காலநிலை மாற்றமாக அழைக்கப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வனத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரத்தின் முதல் நாள் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். உலகத்துல என்ன நடக்குது, உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணுமா? 102.6 102.8 அலைவரிசையில் இணைந்திருங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில் வந்து சர்வதேச சந்தையில் வந்து இன்று மசக்கு எண்ணெயின் விலை வந்து சரிவை பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரான்ச்சக மசக்கு எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை வந்து 0.33% வந்து வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதே வகையில் 71.88 அமெரிக்க டாலரையும் பதிவு செய்துள்ளது. அதே நேரம் WTI ரக மசக்கு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை வந்து 0.16% சரிவடைந்து 68.58 அமெரிக்க டாலராகவும் விற்பனை செய்து வருகிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் எண்ணெயின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு ஒபெக்ஸ் பிளஸ் நாடுகள் வந்து சம்மதம் தெரிவித்துள்ளமை, ஓர்மோஸ் நீரிணை வழியாக வந்து ஏற்றுமதி வழங்குவதற்கு திருப்பி வருகின்றமையும், இந்த நிலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சரிவுக்கான வீழ்ச்சி வந்து காரணமாகவும் உலக சந்தை வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேல் மாகாணத்தில் உள்ள 22 டெங்கு அதிக அபாயம் உள்ள வளையங்களாக நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட விசேட டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் ஒரு வாரத்திற்கு செயல்பாட்டில் உள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது. தினந்தோறும் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில வந்து நாடளாவிய ரீதியில் வந்து டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் வந்து 59638 டெங்கு நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்காங்க. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் வந்து தான் இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே நேரம் டெங்கு நுளம்பு பெருகும் வகையில வந்து சுற்றுச்சூழலை வைத்திருக்கும் 7500 பேர் மீது வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்திருக்கு. அதே நேரம் டெங்கு காய்ச்சலால் வந்து இதுவரையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 39 மரணங்கள் வந்து பதிவாகி இருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வருடாந்த பேருந்து கட்டணத்தின் திருத்தத்தின்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய கட்டணத்திற்கான திருத்தம் வந்து இன்று நடைமுறையில் வந்து வர உள்ளதாகவும், இந்த கட்டணத்திற்கு திருத்தத்திற்கு இணங்கான பேருந்து கட்டணங்கள் வந்து 12% வந்து 20% உயர்ந்துள்ளது வந்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமீபத்தில் வந்து ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. இதன்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முன்னர் வந்து ₹30 இருந்த குறைந்தபட்சம் பேருந்து கட்டணம் வந்து இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 34 வந்து உயர்வடைந்து உள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து வந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசையினூடாக

0: லங்கா வேலி திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செய்தி திட்டம். ஜூலை மாதம் 7 திகதி பிபில யசோதரா தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்
1: பாதுகாப்பான பயணத்திற்கு இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.6

102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எரிவாயு விலை வந்து குறைக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் வந்து குறைக்கப்பட முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் லிட்ரோ எரிவாயின் விலை வந்து குறைவடைந்துள்ளதை தொடர்ந்து உணவகங்களில் விற்கப்பட்டுள்ள சில உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை வந்து குறைக்கக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பயன்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதிக்கான வரிகள் மற்றும் மதிப்பீடு முறையை திருத்த இலங்கை அரசாங்கம் வந்து பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களை மீறி வாகன இறக்குமதிகளுக்கு வரிகளும் மதிப்பீடுகளும் விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா உலக வர்த்தக அமைப்பில் முறைப்பாடு அளித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. நிதி அமைச்சகமும் மற்றும் இலங்கை சுங்கத்துறை இந்த முறைப்பாட்டை வந்து தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது. தீர்வுகளை காண்பதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேச்சுவார்த்தைகளை ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மன்னார் நகர பகுதியில் வந்து இயங்கி வரும் பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுகாதார பரிசோதனையின் போது பாரிய சுகாதார குறைபாடுகள் கண்டறிந்ததை தொடர்ந்து அந்த உணவகம் வந்து மூடப்பட்டுள்ளது. மன்னார் நகர சபை மற்றும் மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர் வந்து இணைந்து மேற்கொண்ட சோதனையில் வந்து உணவகத்தில் சுகாதாரம் மற்ற நிலைமையில் தயாரிக்கப்பட்டதாக இந்த உணவகத்திற்கு வந்து இப்போது வந்து மூடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. நீர்கொழும்பில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிறையில் இன்று மீண்டும் ஏற்பட்ட கலவரத்தில் வந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 5 உயர்ந்துள்ளது. இவர்களில் 3 வந்து சிறை அதிகாரிகள் என்றும் 1 வந்து கைதி என்றும் தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் ஏராளமான அதிகாரிகள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், காயமடைந்தவர்களின் சிறை கைதிகள் வந்து மற்றும் போலீசார் அதிகாரிகளும் அடங்குவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6 மீட்டலை வரிசையினூடாக. Yeah.

0: முன் வாசம் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் மாலை 3:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் வந்து 4 மாடி குடியிருப்புகள் வந்து இடிந்து விழுந்து விபத்தில் வந்து 5 குழந்தைகள் ஒரு பெண் உட்பட வந்து 6 பேர் வந்து உயிரிழந்திருக்கதாக வந்து இந்திய ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. குறித்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நேற்று இரவு வந்து மும்பையின் மான்கோரு பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு. பலியானவர்கள் வந்து 4 பேர்.

ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. கனமழை காரணமாக இந்த 4 மாடி கட்டிடம் வந்து இடிந்து விழுந்திருக்கு. சட்டத்திற்கு விரோதமாக வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டுள்ள இந்த 4 மாடி குடியிருப்பு தான் இடிந்து விழுந்துள்ளதாகவும் வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அந்த வகையில் வந்து இங்கிலாந்தில் வந்து வசித்து வந்த பெண் வந்து ஈரானை சேர்ந்த மரியா என்ற பெண் வந்து ஈரானிய பெண் வந்து தனது தியாகத்தின் மீது கொண்டுள்ள ஒற்றுமையின் அடையாளமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4000 கிலோமீட்டர் தூரத்தை பயணித்து மறைந்த முன்னாள் உச்ச தலைவர் அலி காமேனியின் இறுதி சடங்கிற்கு பங்கேற்பதற்காக தெஹ்ரானை வந்து வந்தடைந்திருக்காங்க. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி காமேனி வந்து மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து தலைநகர் தெஹ்ரானில் வந்து வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய இறுதி அஞ்சலிக்காக வந்து இந்த பெண் வந்து 4000 கிலோமீட்டர் பயணத்தை வந்து மேற்கொண்டு இருக்கதாகவும் வந்து தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வந்து அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக மத்தியஸ்தானம் செய்த தயாராக இருப்பதாக அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவித்திருக்காரு. 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போருக்கு வந்து அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியில் வந்து தீர்வை காணும் நோக்கில் வந்து ரஷ்ய அதிபர் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஆகியோர் வந்து இருவருமே தனித்தனியாக வந்து ட்ரம்பை வந்து தொலைபேசியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை போருக்கான நிலவரம் வந்து அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் முன்னெடுப்பதற்கு மற்றும் அதில் அமெரிக்கா வகிக்கக்கூடிய பங்கு குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் வந்து தகவல் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினுடன்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கிறது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக 100 பேர் காயமடைந்து நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பலத்த காயமடைந்த 13 பேர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் சிறைச்சாலைக்குள் நிலவும் சூழலை அவதானிப்பதற்காக விமானப்படையின் 2 ட்ரோன் கருவிகளும் Bell 412 ரக ஹெலிகாப்டர் ஒன்றும் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. மேலும் அங்குள்ள பாதுகாப்பு நிலையை உறுதிப்படுத்த மேலதிக ராணுவ வீரர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை சிறைச்சாலையில் நிலவிய இந்த மிக மோசமான மோதல் குறித்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு சிறைச்சாலை திணைக்களத்திடம் அறிக்கை கோரியுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: உக்ரைனில் பல்வேறு நகரங்களில் ரஷ்யா ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு நடத்திய தாக்குதல்களில் 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 117 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நள்ளிரவு வேளையில் தொடங்கிய இந்த தாக்குதல்கள் பல மணி நேரங்களாக நீடித்துள்ளன. இந்த தாக்குதல்களில் பல மாடி குடியிருப்பு கட்டட வளாகங்களில் தீ பரவி சேதமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவித்தன. எமது அடுத்த மணித்தேள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வணத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டை பாக்கிறது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படியே சந்தோஷமா இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல என்ன நடக்குது, உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தர ரெடியாவே இருக்கிறோம். இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹேமான் அருகே செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த வர்த்தக சரகு கப்பல் மீது வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. கடல் வர்த்தகத்தின் முக்கியமாக பாதையாக கருதப்படும் செங்கடல் பகுதியில வந்து ஆயுதங்களுடன் வந்த குழு ஒன்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கப்பலை வந்து முற்றுகையிட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து கப்பலில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஆயுதமேந்தியிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து தற்காப்புக்காக பதிலடி துப்பாக்கிச்சூட்டும் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாம் உலக போரில் வந்து உயிரிழந்து 111 ஆண்டுகளுக்கு மேலாக கண்டறியப்படாமல் இருக்கும் காணொலிய ராணுவ அதிகாரி ஒருவரின் உடலை தேடி கண்டுபிடித்து மீண்டும் கனடாவிற்கு கொண்டு வர அவரது குடும்பத்தினர் வந்து தீவிர முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதே நேரம் சுமார் 5 மாத காலம் இடைநிறுத்தத்திற்கு பின்னர் வந்து ஈரானுக்கும் கட்டாருக்கும் இடையிலான கடல்வழி வர்த்தகம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வந்து ஈரானின் வர்த்தக பிரதிநிதி வந்து தெரிவித்திருக்காங்க. இரு நாட்டிற்கும் இடையிலான கடல் வர்த்தக நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளமை இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு வலுவுபடுத்தும் முக்கிய முன்னேற்றமாகவும் கருதப்படுகிறது. இந்த வர்த்தக நடவடிக்கைகளில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீள தொடங்குவதன் மூலம் வந்து பொருட்களின் போக்குவரத்து சீரடைந்து இரு நாட்டுகளுக்கும் இடையிலான வணிக உறவுகள் மேலும் விரிவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3,342 உயர்ந்துள்ளதாக வெனிசுலா தகவல் அமைச்சு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய தரவுகளின் படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 16,470 வீடுகளை இழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 17,345 உயர்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின்

0: ஒரு சுட்டிருக்கும் கோடை நாளில் வந்து ஒரு வணிகன் வந்து தன்னுடைய கழுதை மீது வந்து மூட்டைகளை ஏற்றி கொண்டு பக்கத்து ஊருக்காக சந்திக்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். அந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே ஊரை சேர்ந்த இன்னொரு பயணியும் என்ன செய்தார், அவரோடு நடந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். அந்த நேரம் வந்து மதியம் வெயில் உச்சத்தை அடைந்த போது இருவருக்குமே பயங்கர தாகமும் சோர்வும் ஏற்பட்டது. அதனால் சுற்றுச்சூழலில் நிழலை தேடி அழைந்த போது வந்து ஒரு மரம் கூட அங்கு இருக்கவில்லை. களைப்புக்காக களைப்பு தாங்காமல் வணிகன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா தன்னுடைய கழுதையை நிறுத்திவிட்டு அதன் உடலால் வரும் நிழலை வந்து தரையில் விழு நிழலை வந்து அதில் வந்து அமர முயன்றான். இதை பார்த்த மற்றொரு பயணி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா சற்றென்று ஓடி வந்து வணிகனை தள்ளிவிட்டு நான் தான் இந்த நிழலில் அமருவேன் என்று சொன்னார். வணிகனுக்கு கோபம் வந்தது, என்ன நியாயம் இது, கழுதை என்னுடையது, சரி அதனால் அதில் வரும் நிழலும் என்னுடையது தான் என்று சொன்னார். அதற்கு அந்த சந்தர்ப்பவாதி பயணி, நீ எனக்கு கழுதையை மட்டும்தான் வாடகைக்கு விற்றாய், அதன் நிழலை விற்கவில்லை. இப்போது இந்த வெயில் நிழல் யாருக்கு தேவையோ அவர்தான் பயன்படுத்த வேண்டும் என்று வாதாடினார். வெயில் மயங்கி விழுந்து விடுவோமோ என்று இருவரும் யோசிப்பதை விட்டுவிட்டு அந்த ஒரு சிறிய நிழலுக்காக இருவருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டு கொண்டு இருந்தாங்க. வாக்குவாதம் முற்றி போய் கைகலப்பாக மாறியது. இருவர்களின் சண்டை போட்டு கொண்டிருந்த போது சத்தத்தை கேட்டு மிரண்ட கழுதை என்ன பண்ணுச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பயந்து போய் அங்கிருந்து வேகமாக ஓட தொடங்கியது. சில நிமிடங்களில் கழுதை வந்து தூரமாக ஓடி மறைந்து இப்போது தரையில் இருந்த அந்த சிறிய நிழலும் மறைந்து போனது. இரண்டு சந்தர்ப்பவாதிகளும் சுட்டெரிக்கும் வெயிலில் நிழலும் இல்லாமல் கழுதையும் இல்லாமல் ஏமாற்றுடன் திகைத்து நின்றனர். பேராசையோடு இதிலிருந்து என்ன விலகுது அப்படின்னு சொன்னி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேராசையோடு அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படும் சந்தர்ப்பவாதிகள் இறுதியில் தாங்களுக்கு கிடைக்கும் சிறிய நன்மைகளையும் சேர்த்து இழப்பார்கள். சரியா, பேராசைக்காக எந்த ஒரு பொருளுக்காகவும் பெரிதாக ஆசைப்படக்கூடாது. இல்லை என்றால் எந்த ஒரு பொருளும் கிடைக்காமல் கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும்.
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:29.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
6: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி பிமில யசோதரா தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
7: பாதுகாப்பான பயணத்திற்கு 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.

முதல் கண் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. தெற்கு பிரான்சில் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா கடும் வெப்பம் மற்றும் அனல் காற்று காரணமாக காட்டுத்தீ வந்து ஏற்பட்டுள்ளது. தெற்கு பிரான்சில் பகுதியில் நிலவி வரும் அதீத வெப்பம் மற்றும் பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ வேகமாக பரவி வரும் நிலையை வந்து ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களில் மட்டும் பிரான்சில் 30 மேற்பட்ட பெரிய காட்டுத்தீ சம்பவங்கள் வந்து பதிவாகியிருக்கு. காட்டுத்தீயின் தீவிர தன்மை காரணமாக அப்பகுதியில் சுற்றியுள்ள உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய வீடுகளை விற்று வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து மாறியிருக்காங்க. மேலும் இந்த காட்டுத்தீ காரணமாக போக்குவரத்து சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக நியூ சவுத் வேல்ஸ் வந்து ஆபத்தான H5N1 பறவை காய்ச்சல் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாட்டில் 3 மாநிலமாக மாறியுள்ளது. அங்குள்ள கடல் பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டெடுக்கப்பட்ட கடல் பறவை நடத்தப்பட்ட பரிசோதனையில் வந்து

இந்த வைரஸ் தொற்று இருப்பதாக வந்து உறுதி செய்யவும் பட்டுள்ளது. அதே நேரம் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரினால் மூடப்பட்டிருந்த உலக புகழ்பெற்ற ஓர்மோஸ் நீரிணை கடல்வழி போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தற்போது வந்து படிப்படியாக வளமைக்கு திரும்பி வருகிறது. இதனை தொடர்ந்து உலக சந்தையில் மசக்கு எண்ணெயின் விலைகள் வீழ்ச்சி அடைவதை தடுக்கும் வகையில் வந்து விநியோகத்தை வந்து முறைப்படுத்தும் வகையில் வந்து வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் தினசரி எண்ணெய் உற்பத்தியை வந்து மேலும் நாளொன்றுக்கு வந்து 188,000 பீப்பாய்களாக அதிகரிக்க உள்ளதாகவும் வந்து தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானின் தங்கம் மேற்றி சென்ற நீர்மூழ்கி கப்பல் வந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1944 இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானின் I-52 என்ற நீர்மூழ்கி கப்பல் வந்து அட்லாண்டிக் கடலில் வந்து மூழ்கியது. இந்த கப்பல் ஜெர்மனிக்காக 146 தங்க கட்டிகளையும் மற்றும் மருத்துவ பொருட்கள், ரப்பர் ஆகிய மூலப்பொருட்களை ஏற்றி சென்ற அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய குறியீடு உடைக்கும் குழுக்கள் வந்து ஜெர்மனி இடையே ரகசிய தகவல்களை பிடித்தால் I-52 கப்பல் அமெரிக்க கடற்படையினால் தடுக்கப்பட்டு மூழ்கியது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 17,000 அடியில் மூழ்கிய இந்த கப்பல் வந்து இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி பிமில யசோதரா தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்
1: பாதுகாப்பான பயணத்திற்கு பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM

வணக்கம் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நேர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தான் மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹரசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தனது அமைச்சகங்களில் உள்ள ஒரு நிறுவனத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றமைக்கு அதன் பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இருப்பினும் தற்போதைய நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் எவருடைய உயிரும் பறிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் அங்கு மனித உயிர்கள் பறிபோனது குறித்து நான் மிகுந்த அதிர்ச்சி அடைகிறேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கவலையையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அங்கு சென்று என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: இஸ்ரேலின் தாக்குதலால் காசா பகுதியில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோர் தொடர்பான தகவல்களை காசா சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலின் தாக்குதல்களில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை குறைந்தது 73,098 அதிகரித்துள்ளதுடன் 173,571 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு அக்டோபரில் அமலுக்கு வந்ததாக கூறப்படும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின்னரும் தாக்குதல்கள் தொடர்ந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த காலப்பகுதியில் மட்டும் குறைந்தது 1072 பேர் உயிரிழந்ததுடன் 3,463 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்த பெஃபமின் இதே நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: நிமிர்ந்த நடை

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.6 வசந்தம் எஃப்எம்.
1: மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: இருக்கும் சந்தோஷமான மாலை நேரம். வணக்கம், மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளையும் கூட அப்படியே சூப்பரான பாடல்களை தரத்துக்கு நானும் காத்துட்டே இருக்கேன். நீங்களும் கொடுத்தது மலைப்பு நேரம் பத்தி சந்தோஷம். அப்ப இஸ்லாம் அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 50 0 0 1 கதை போல 0 1 2 7 5 1 1 1 இருக்கு. அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து சந்தோஷமான பாடல்களையும் கேட்கலாம். இப்போ கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், ஸ்ரீ ஸ்ரூபி ரூபகுமார் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் நீர்க்கோவில் நிஜாம் பேசுறேன்.
0: நிஜாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிஜாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
1: கலையில இருக்கேன் அக்கா.
0: அதுதான் ஒரே சத்தமா
1: இருக்கேன்னு.
0: கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் எங்களை மூசா மச்சான் ரீமா தன்னத்தொட்டையில் எங்களை அசீம் அம்பாக் சஹரான் ஜெரீன் ஷாஜான் தான் நிஜாம் மச்சான் எல்லாருக்காகவும் கேட்போம் அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: பாடல்கள் அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ இல்ல, இதுக்கு லைனுக்கு பிரிஃபர் தான் மேடம் டீ எல்லாம்.
0: அப்படியா, வெயிட்டிங்ல இருக்கீங்க, அடுத்து என்ன பாடல் வரும், நான் எப்போ டீ குடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்படியா, ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: தர்பணம் சாங்கனி, அருள்மொழி, ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, கவிதாஸ், ஸ்ரீதர்ஷினி, ரவிநிச்சாய், மிதுசன், இவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், நம் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நீங்களும் கூட சந்தோஷமா கால் பண்ணி பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 5001க்கு, அதே போல 0127 5111 இருக்கு. அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் யார் யாருக்கு என்னென்ன பாடல் வேணும்னு சொன்னா அதையும் நிகழ்ச்சி உணர்த்திக்குள்ள நானும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தியே ஆகணும். அது என்னன்னு சொன்னா, நாடு முழுவதும் வந்து அதிகமாகவே விபத்துகள் ஏற்படுது. அதை தடுக்கும் முகமாக டேக் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பான வேலை திட்டம் வந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற முகமாக சுயாதீன ஊடக வலையமைப்பான ITN மூலம் அந்த நடவடிக்கையை எடுத்துட்டு வர்றாங்கன்றதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திட்டு, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: டேக் கேர் பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 7ஆம் திகதி பிபில யசோதரா தேசிய பாடசாலையில் காலை 7 மணி முதல்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: மணித்தியாலத்தில் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம்.
4: அன்பான மாலை நேர் வணக்கம்.
3: அன்பான மாலை நேர் வணக்கம். மும்தாஜ் பேகம்
4: நலமா இருக்கீங்களா?
3: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: வெளியாவே
3: நன்றி.

0: நடத்தும்போறீங்க
1: நன்றி.

0: ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ் பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலிக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: உத்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் அக்கா, நான் தோப்பூர் செல்வனார் முஹைதீன்.
1: வணக்கம் முஹைதீன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு வழங்குது.
1: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: இங்க நேர்ச்சி காட்டு கடந்து வீட்டுல இருக்கேன்.
1: அப்படியா, ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: டீ எல்லாம் குடிச்சிட்டு நேர்ச்சியோட அப்படியே
1: கடந்து. ஓகே ஓகே. இன்றைய பொழுதெல்லாம் எப்படி போனது?
2: பொழுதெல்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு.
1: அந்த மாதிரி வேற மாதிரி என்ன?
2: நன்றி.
1: அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துக்காக.

0: கண்ணாடி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை வணக்கம் மேடம், நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் நஜீத் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்க மேடம், நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: என்ன செய்யற மேடம், உங்களோட பாடலை கேட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல அருமையான காதல் பாடல்களை போட்டு கொண்டிருக்கீங்க. தலை வெடிக்க பாக்குறது யோசனை முச்சம் போகும்.
0: என்ன அந்த கால ஞாபகங்களா?
1: அந்த ஞாபகம் இல்ல, இப்ப உள்ள பாடல்களை நினைக்கக்குள்ள எனக்கு அவ்வளவு இன்பமா இருக்கு. இந்த பாடல்களை பாடல போட்டீங்க எனக்கு எனக்கு மறக்கவே முடியாது. என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா. இந்த பாட்டு ரொம்ப இருக்குது.
0: இன்னும் விலகாம இருக்காங்க போல என்ன?
1: அதாவது மேடம், தீத்து ஊதானும் தீத்து ஏறதுக்கு முன்னா பதில சொல்லடி. அவருக்கு பிபி ஏற போகுதான், பீப்பு ஊதுனா பிபி ஏற போகுதான், பதில சொல்லடி.
0: சீக்கிரமா சொல்லுவாங்க சரியா?
1: அருமையான காதல் பாடல் உண்மையிலே மேடம். சாப்பாடு நல்ல பிரமாதம் சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில நீங்க போடுற பாடல் அத்தனை சூப்பர் பாட்டுகள்.
0: நன்றி நன்றி. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் கேட்கலாம் கேட்க போறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம், எனக்கு அன்பான தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனீஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி முஹிதீன் அவர்களுக்காகவும், கொழும்பு பயனால் இருக்கும் அன்பான சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது பே செல்ல மகளுக்காகவும், அன்பான வசந்தம் நேயர் வத்தலை ஐயா கண்ணு மாவனிலை சகோதரி நிஷா அவரது குடும்பத்தாருக்கும், திருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழிக்காகவும், தம்புள்ள சகோதரி ரஹுமா குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு, உங்களையும் சேர்த்துக்கொண்டு, வசந்த அனைவரையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாழ்த்துக்கள்.
0: நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து அவரும் பேசிட்டு போயிருந்தார். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, தாமிரபரணி திரைப்படத்துக்காக.

0: தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM திரை உலகின்

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இது?
2: நிஷா மாவனல்ல.
1: நிஷா எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகம் இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிஷா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: நான் கூட நிகழ்ச்சி கேட்டுக்கிறேன் மேடம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. நிஷா டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: ஆமா மேடம்.
1: ஓகே நிஷா, பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: ஆமா மேடம், எல்லாம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
1: அப்படியா, ரொம்ப நன்றி. அடுத்த முறை சூப்பரான படம் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: பாத கேட்கறது ஜம்பா சசிமா, ஜம்பா அப்துல் மஜித் ராணா, அருள்மொழி, அசுருதீன் உல்ஜஹான், நசூர் ஆகியோர்கள் போடுங்க மேடம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

2.8 வசந்தம் FM. நேரம் இரவு 7 மணி.

0: உண்மைக்கு முதலிடம். வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் 25 பேர் உயிரிழப்பு. சிறைச்சாலை மோதல் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள், கைதிகள் சிலர் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றம். டெங்கு அபாயம் மேலும் அதிகரிப்பு, 61,000 அதிக நோயாளர்கள் பதிவு, 39 பேர் மரணம். எதிர்வரும் 4 வாரங்கள் டெங்கு அதி அபாயமிக்க காலம், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. நாடு நெல் 120 ரூபாவுக்கும், சம்பா 130 ரூபாவுக்கும், கேரி சம்பா 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய ஆலை உரிமையாளர்கள் இணக்கம். அமெரிக்க தீவுகளை சூறையாடும் பாவி சூறாவளி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட மோதல் தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹரிசன நாணயக்கார தெரிவித்தார். எவ்வாறெனினும் இங்கு இடம்பெற்ற மோதலில் 25 பேர் உயிரிழந்ததோடு 78 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேரும் சிறை கைதிகள் 18 பேரும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நேற்றைய தினம் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் அதில் இருவர் உயிரிழந்தனர். எவ்வாறெனினும் நேற்றிரவு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இன்று காலை மீண்டும் மோதல் ஆரம்பமானதாக சிறைச்சாலை ஆணையாளர் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். எவ்வாறெனினும் சிறைச்சாலைக்குள் உள்ள சுரேஷ் புஷ்பகுமார் என்ற சந்தேக நபர் இந்த மோதலுக்கு காரணமாக இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் தொடர்பில் தகவல் வழங்கிய சம்பவத்தை அடிப்படையாக வைத்து சுரேஷ் என்பவர் இந்த மோதலை ஏற்படுத்தியதாக தகவல் கிடைத்துள்ளது. சுரேஷ் புஷ்பகுமார் என்னும் இக்கைதிக்கு தேவலப்பட்டிய போலீஸ் நிலையத்தினால் திறந்த பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு அவர் 2008 ஆண்டு அக்டோபர் மாதம் 21 தேதி ஒருவரை படு காயங்களுக்குள்ளாக்கியமை மற்றும் கையடக்க தொலைபேசியை களவாடியமை ஆகிய சம்பவத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நபராவார். இவர் தேவலப்பட்டிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டு கடந்த 2014 ஆண்டு வெவ்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக தலா 6 மாதங்கள் வீதம் கடூரிய சிறை தண்டனையுடன் சிறை வைக்கப்பட்டு 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. பின்னர் 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹெரோயினை தம்பசம் வைத்திருந்தமை மற்றும் வர்த்தகம் செய்தமை தொடர்பில் நீர்கொழும்பு போலீசாரால் இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு அவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் 2019 ஆண்டு ஜனவரி மாதம் ஹெரோயின் தம்பசம் வைத்திருந்தமை வர்த்தகம் செய்தமை நாரம்பல பகுதியில் தேரர் ஒருவரை தாக்கியமை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் இவர் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார். எவ்வாறெனினும் இம்மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளதோடு 78 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 7 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் என்பதோடு 18 பேர் கைதிகள் ஆவர். காயமடைந்தவர்களில் போலீஸ் அதிகாரிகள் மூவரும், விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் 6 பேரும், சிறைச்சாலை அதிகாரிகள் 17 பேரும், கைதிகள் 52 பேரும் உள்ளடங்குகின்றனர். காயமடைந்தவர்கள் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு மேலும் 7 பேர் உலங்கு வானூர்தியின் ஊடாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தான் மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹரிசன நாணயக்கார தெரிவித்துள்ளார் என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தனது அமைச்சின் கீழ் உள்ள ஒரு நிறுவனத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றமைக்கு அதன் பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இருப்பினும் தற்போதைய நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் எவருடைய உயிரும் பறிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், அங்கு மனித உயிர்கள் பறிபோனது குறித்து தான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுபவங்களையும் கவலைகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாம் அங்கு சென்று என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் எவர் மீதும் பழி சுமத்த நான் வரவில்லை எனவும் நீதி அமைச்சர் சட்டத்தரணை அரசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணையை நடத்தி சம்பவத்துக்கான காரணங்கள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பதற்கான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இன்று கூடிய அமைச்சரவை குழுவொன்றை நியமிக்க அனுமதி அளித்துள்ளது. அந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி மிலிந்த குணதிலக்க மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி மோகன் வீரக்கோன் ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். குறித்த குழுவினர் இச்சம்பவம் தொடர்பான அனைத்து விடயங்களையும் விரிவாக விசாரணை செய்து தமது பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க உள்ளனர். தற்போதுள்ள தரவுகளுக்கமைய எதிர்வரும் நான்கு வார காலப்பகுதி அதி அபாயமிக்க காலப்பகுதியாக இருக்கும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் சகலரும் தமது சமூக பொறுப்பை நிறைவேற்றி சுற்றாடலை சுத்தம் செய்யும் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேல்மாகாணத்தில் அதி அபாய வளையங்களை துரிதமாக சுத்தம் செய்யும் நடவடிக்கை நேற்று ஆரம்பமானது. இன்றைய தினமும் பல பகுதிகளில் சுத்தம் செய்தல் மற்றும் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய இடங்கள் அளிக்கப்பட்டன. இதேவேளை டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 61,060 அதிகரித்துள்ளது. இதுவரை 39 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. டெங்கு தொற்றினால் 100,000 அதிகமான நோயாளர்கள் பதிவான வருடமாக 2017 ஆண்டு காணப்படுகின்றது. அதேபோன்றதொரு அபாய நிலை இவ்வருடத்திலும் உருவாகி வருவதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். டெங்கு பரவலின் அதி அபாய நிலை தொடர்பில் வீடுகளுக்கு சென்று தெளிவுபடுத்தும் நடவடிக்கை பொது சுகாதார பரிசோதகர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றது. மகரகம நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாலம்பி நகரிலும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மற்றும்ள்ளி சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. குண்டசாலை வனல பகுதியில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஹொரண நகரில் உயர் கட்டிடங்களுக்கு மேல் நீர் நிரம்பியுள்ள இடங்கள் ட்ரோன் இயந்திரத்தை பயன்படுத்தி சோதனைக்குட்படுத்தப்பட்டன. மகரகம வாராந்த சந்தை வளாகத்தில் டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய வகையில் சுற்றாடலை வைத்திருந்த நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இங்கு சுகாதார பரிசோதகர்களுக்கு மக்கள் எதிர்ப்பையும் வெளியிட்டனர். கலுத்துறை நகர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதை அடுத்து வெட்டும பகுதியில் வீடுகளில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இங்கு டெங்கு நுளம்புகள் பரவும் இடங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு அலுவலகம், ராணுவத்தினர், போலீசார் இணைந்து இந்நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது டெங்கு குடம்பிகள் காணப்பட்ட 40 வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த மாதம் 27 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி ஏ உதயகுமார் தெரிவித்தார். கந்தளாய் வானில போலீஸ் நிலையத்தில் இன்று டெங்கு ஒழிப்பு மற்றும் விசேட பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. மோதூரில் போலீசாரும் சிவில் பாதுகாப்பு படையினரும் இணைந்து டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். மோதூர் போலீஸ் நிலையத்தில் இருந்து நீதிமன்றம் வரையிலான பிரதான வீதியின் இரு மரங்களிலும் உள்ள பகுதிகள் வடிகான்கள் சுத்தம் செய்யப்பட்டன. நெல் கொள்வனவின் போது நாடு நெல்லை 120 ரூபாவுக்கும் சம்பா நெல்லை 130 ரூபாவுக்கும் கீரை சம்பா நெல்லை 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நெல் விலையை தீர்மானிப்பதற்காக விவசாய அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர்கள் இவ்இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர். நெல் விலை தொடர்பில் தீர்மானிக்கும் கலந்துரையாடல் அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இதில் வர்த்தகர் டட்லி சிறிசேன உள்ளிட்ட பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் சிறிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட வர்த்தகர் டட்லி சிறிசேன விவசாயிகளுக்கு பிரச்சினை இருப்பின் அதனை தற்போதைய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர எதிர்கட்சியோடு அல்ல என குறிப்பிட்டார். வருடம் ஒன்றுக்கு 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் விபத்துக்களினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் விபத்துக்களினால் 20 முதல் 30 பேர் வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 11வது அனர்த்த தடுப்பு வாரம் இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசர் தலைமையில் இடம்பெற்றது. மக்களிடையே அனர்த்த தடுப்பு குறித்தான தெளிவை மேம்படுத்துவதே இவ்வேலை திட்டத்தின் நோக்கமாகும். சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவு தேசிய விபத்து தடுப்பு தொடர்பான ஆலோசனைக் குழுவின் வழிகாட்டலின் கீழ் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் வீதி விபத்து தடுப்பு தினமாக அறிவிக்கப்பட்டது. நாளை தொழிலிடங்களில் விபத்துக்களை தடுக்கும் தினமாக பெயரிடப்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் முதியோர் இல்லங்களில் விபத்துக்களை தடுக்கும் தினமாக நாளை மறுதினம் பெயரிடப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி நீரில் மூழ்கி இடம்பெறும் விபத்துக்களை தடுக்கும் தினமாகும். ஜூலை 10ஆம் தேதி பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் விபத்துக்களை தடுக்கும் தினமாக பெயரிடப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் அனுசரணையின் கீழ் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கும் வழித்தடத்தை பாதுகாப்போம் டேக் கேர் வேலை திட்டம் நாளை விவில யசோதரா தேசிய பாடசாலையில் இடம்பெறவுள்ளது. நாள்தோறும் இடம்பெறும் வீதி விபத்துக்கள் அதிகரிப்பானது சமூக அழிவாக மாறியுள்ளது. இவ்விபத்துக்களின் அதிகளவானவை கவனயீனம் காரணமாக இடம்பெறுகின்றன. விபத்துக்களினால் நாள்தோறும் பெருமதிமிக்க உயிர்கள் இல்லாமல் போவதோடு காயமடைந்த சம்பவங்களும் தொடர்ந்தும் பதிவாகி வருகின்றன. இந்த விபத்துக்களை தடுப்பதற்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்துடன் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு வழித்தடத்தை பாதுகாப்போம் டேக் கேர் வேலை திட்டத்தை ஆரம்பித்தது. போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள சென்னையிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் ஒருவரின் புகைப்படத்துடன் வேறொரு நபரின் தரவுகளை உள்ளடக்கிய விண்ணப்பத்தை முறையான பரிசோதனையின்றி ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்க உடந்தையாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாத்தறை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடையவர் ஆவார். இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு தொடர்பான நீதவானின் உத்தரவுக்கமைய போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு மேற்கொண்டு வருகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளில் தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுவை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றுமாறு சட்டமாதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் சுகர்சி ஹேரத் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். மனுதாரரால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விடயங்கள் என்பதால் அது குறித்து பரிசீலனை செய்யும் அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக இந்த மனுவை உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். இதன்போது மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமஸ் டி சில்வா தனது சமர்ப்பிப்புகளை நிறைவு செய்தார். அதற்கமைய குறித்த வழக்கு மேலதிக சமர்ப்பிப்புகளுக்காக எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்துக்கமைய புதிய பஸ் கட்டண அறவீடு இன்று முதல் அமுலாகியுள்ளது. பஸ் கட்டண திருத்தத்தின் போது எரிபொருள் விலை மற்றும் உதிரி பாகங்களின் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அதற்கமைய 112 வீதத்தில் இருந்து 120 வீதம் வரை பஸ் கட்டணத்தை அதிகரிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அனுமதி வழங்கியது. இன்று முதல் சாதாரண சேவைக்கான குறைந்தபட்ச கட்டணம் 4 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. 30 ரூபாவாக இருந்த குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 34 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 39 ரூபாவாக இருந்த கட்டணம் 44 ரூபாவாகவும் 50 ரூபாவாக இருந்த கட்டணம் 56 ரூபாவாகவும் 62 ரூபாவாக இருந்த கட்டணம் 69 ரூபாவாகவும் 74 ரூபாவாக இருந்த கட்டணம் 82 ரூபாவாகவும் 85 ரூபாவாக இருந்த பஸ் கட்டணம் 95 ரூபாவாகவும் 97 ரூபாவாக இருந்த பஸ் கட்டணம் 108 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 44 ரூபாவாக இருந்த அரை சொகுசு பஸ் வண்டிக்கான குறைந்தபட்ச கட்டணம் 51 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிசோசு கட்டணத்தில் குறைந்த கட்டணமாக இருந்த 60 ரூபாய் கட்டணம் 66 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கண்டி மாகாணங்களுக்கிடையிலான புதிய பஸ் கட்டணம் 521 ரூபாவாகும். கொழும்பு மாத்தறை சாதாரண சேவை கட்டணம் 681 ரூபாவாகும். கொழும்பு காலி மாகாணங்களுக்கிடையிலான சாதாரண பஸ் கட்டணம் 496 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: பாவி சூறாவளி அமெரிக்காவுக்கு சொந்தமான குவாம் மற்றும் வடக்கு மரியான தீவுகளூடாக மணிக்கு 880 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து சென்றது. இதனால் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டனர். அமெரிக்க தேசிய வானிலை சேவையின் அறிவிப்புக்கமைய இந்த சூறாவளியினால் அழிவுகரமான ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலில் அலையானது 11 மீட்டர் உயரம் வரை மேல் எழும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா வனப்பான பகுதியாக அடையாளப்படுத்தப்படும் 1.5 லட்சத்துக்கும் அதிக மக்கள் வாழும் குவாம் தீவில் பாடசாலைகளை மையப்படுத்தி 5 அவசர நிவாரண சேவை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் சில மத்திய நிலையங்களுக்கு தற்போது உயர்ந்தபட்ச மக்கள் வருகை தந்துள்ளனர். இந்த சூறாவளி 4வது அல்லது 5ஆம் கட்ட சூறாவளிக்கு சமனானது என அமெரிக்க கடற்படையின் ஒன்றிணைந்த புயல் அனர்த்த எச்சரிக்கை மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: கால்பந்துக்கிண்ண தொடரின் 16 சிறந்த அணிகளுக்கான சுற்றில் நோர்வே அணியிடம் 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறியது. நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் நோர்வே அணியின் எர்லிங் ஹாலண்ட் 2 கோல்களை அடித்து அணியின் வெற்றியை உறுதி செய்ய போட்டியின் இறுதிக்கட்டத்தில் பிரேசில் அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை நெய்மார் கோலாக மாற்றினார். எனினும் பிரேசில் அணி 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு உலகக்கிண்ண தொடரில் மிக ஆரம்ப கட்டத்திலேயே வெளியேறுவது இதுவே முதல் முறையாகும். இந்த தோல்வியைத் தொடர்ந்து பிரேசில் அணியின் 34 வயது நட்சத்திர வீரர் நெய்மார் தனது சர்வதேச கால்பந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக மைதானத்திலேயே கண்ணீருடன் உருக்கமாக அறிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு இதே மைதானத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியின் மூலம் அறிமுகமான அவர் எங்கு தனது பயணத்தை தொடங்கினாரோ அங்கேயே அதனை முடித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய ஆண்டுகளில் தொடர்ச்சியான உபாதைகளால் பாதிக்கப்பட்ட போதிலும் பிரேசில் கால்பந்து வரலாற்றில் பல வரலாற்று சாதனைகளுடன் நெய்மார் விடைபெறுகிறார். பிரேசில் அணிக்காக 130 போட்டிகளில் விளையாடி 80 கோல்களை அடித்துள்ள அவர் கால்பந்து மாவீரர் பெலேயின் 77 கோல்களை சாதனை 77 கோல்கள் சாதனையை முறியடித்து பிரேசில் வரலாற்றில் அதிக கோல் அடித்த வீரராக திகழ்கிறார். அத்துடன் பெலேவுக்கு அடுத்தபடியாக 4 வெவ்வேறு உலகக்கிண்ண தொடர்களில் கோல் அடித்த 2வது பிரேசில் வீரர் என்ற பெருமையையும், காபுவாவுக்கு அடுத்தபடியாக அதிக போட்டிகளில் பங்கேற்ற 2வது வீரர் என்ற சாதனையையும் அவர் தன்வசப்படுத்தியுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் 25 பேர் உயிரிழப்பு. சிறைச்சாலை மோதல் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள், கைதிகள் சிலர் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றம். டெங்கு அபாயம் மேலும் அதிகரிப்பு, 61,000 அதிக நோயாளர்கள் பதிவு, 39 பேர் மரணம். எதிர்வரும் 4 வாரங்கள் டெங்கு அதி அபாயமிக்க காலம், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. நாடு நெல் 120 ரூபாவுக்கும், சம்பா 130 ரூபாவுக்கும், கீரி சம்பா 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய ஆலை உரிமையாளர்கள் இணக்கம். அமெரிக்க தீவுகளை சூறையாடும் வாவி சூறாவளி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோக முறிவுகளை நேயர்களை பொழுது கேட்கலாம். நேற்றைய தினம் சீற்றுக்கப்பட்ட அது கோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 3039 வெற்றி இலக்கங்கள் 14, 18, 26, 52 மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 14, 18, 26, 52 ஆங்கில எழுத்து டபிள்யூ மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டபிள்யூ இன்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 507 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் இரண்டு வழங்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி லோத்தர் சபையின் ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 4925 வெற்றி இலக்கம் 4, 22, 52, 62 மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 4, 22, 52, 62 ராசி சிம்மம் மீண்டும் ஒருமுறை ராசி சிம்மம் சனிதவிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5374 வெற்றி இலக்கங்கள் 20, 33, 53, 66 மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கம் 20, 33, 53, 66 ஆங்கில எழுத்து வி மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி சூப்பர் பவுலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 3213 வெற்றி இலக்கங்கள் 1, 13, 24, 67 மீண்டும் ஒருமுறை 1, 13, 24, 67 ஆங்கில எழுத்து வை மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வை கபரோக்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 2389 வெற்றி இலக்கங்கள் 5, 9, 55, 60 மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கம் 5, 9, 55, 60 ஆங்கில எழுத்து எல் சூப்பர் இலக்கம் 38 சுப்பிரதான சம்பதிவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 947 வெற்றி இலக்கங்கள் 6, 3, 2, 9, 6, 7 மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 6, 3, 2, 9, 6, 7 ஆங்கில எழுத்து ஏ மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஏ ஜயசம்பதிவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 421 வெற்றி இலக்கங்கள் 2, 9, 6, 7 மீண்டும் ஒருமுறை 2, 9, 6, 7 ஆங்கில எழுத்து ஏ மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஏ சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1043 வெற்றி இலக்கம் 14, 38, 49 மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கம் 14, 38, 49 இவைகள்தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: ரோலிங் டூ திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச, ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரு இது? விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி விஸ்வநாதன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா, ஓகே ஓகே விஸ்வநாதன். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அப்புறம் இன்றைய நாள் சவாரி எல்லாம் எப்படி போனது? அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்க கேட்க போறீங்க?
1: நன்றி, வணக்கம் மேடம்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலக

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: கேட்டுடா, என்ன ஒரு அருமையான ஒரு சாங்ல நம்ம தேவாவினுடைய குரல்ல வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன்.
0: அடடா ஈடனையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். பாத்தீங்களா, உங்களுடைய தலைவருடைய
1: பாடல்கள் எல்லாம் தேவான பால் கண்ட சொல்லி வேலை இல்ல கீழ வேடாத்மேன்னு சொல்ல வரும்.
0: அதுதான் என்ன, உங்களுடைய தலைவருடைய பாடல் போட்ட அடுத்த செகண்ட் நீங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா.
1: என்ன
0: அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேக்க போறீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜிமாயா, ரொசலகம, குசுராஜா, கொண்டு பன்னெண்டு மலர், இளவச்சாரம், குணசீன, சமூர்க்கந்த, வசந்தகுமார், மதுர, ராஜமாணிக்கன், ராஜேந்திரன், வரிமல, செல்வராம், பத்தல, அஜாக்கல, கிருஷ்ணவர்த்தன், ஆட்டோ, விஸ்வநாதன், உமாச்சந்திரன், ராஜா, தஹாரா, முந்தாஜேகன், ரிக்கா, அருள்மொழி, நெவில், அது போல சாம்குமார், பொன்ராங்கல, தனலட்சுமி, பாலகிருஷ்ண, பத்மா, இந்த நேரத்தில்
0: நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

ஊத்தி விட்டியப்பா. The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: நூற்றி ரெண்டு சமையல் அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கிறோம். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அக்கா வணக்கம். அக்கா
0: வணக்கம், யார் இது?
1: நான் போனால
0: மகேஷ். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மகேஷ். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: ஓகே மகேஷ், ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேமா, ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான படம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
2: அக்கா. வயிற்றுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்

0: படை தள்ளபதி நம்ம பாக்ஸர் கிருஷ்ணன் நடத்தும் குடும்ப விழா. டே மடையா, வெறும் குடும்ப விழா இல்லடா, எங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் எனக்கும் எடுக்கிற முப்பெரும் விழாடா. எங்கடா கானா பார்ட்டி?
1: தோன்ன

0: வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்படத்துக்காக ஒரு சுப்பிரமான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்
1: அம்மா, பின்னங்க அம்மா.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கங்க.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, ப்ரோக்ராம் சூப்பர். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு ஒரு பாடல் தாருங்கள் சொல்லி பிளட்கோபிட்டியில இருந்து சிந்து ஜென் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் சொல்லி கரோலினால இருந்து லலிதா நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் பாடல்கள் சூப்பர் சொல்லி எட்டியாந்துட்டியிலிருந்து மகி நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. அன்பு வணக்கம் சொல்லி ஹஷான் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. அதே போன்று ஹாய் சுரபி அக்கா, அன்பான இரவு நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பண்டர்வழியிலிருந்து வினோதன் வினோ லதா கிருஷாந்தன் ரோஷன் சபினா ஜெயம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இரவு நேரம் வணக்கம் சொல்லி தெய்வவிட்டையிலிருந்து தயாலன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இரவு நேரம் வணக்கம் சொல்லி மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேரம் வணக்கம், மிதமான பாடல்கள் எங்களையும் நிகழ்ச்சி இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி அப்பத்தலை புதுக்காட்டிலிருந்து ரஜினி, லாவண்யா, பிள்ளைகளான அனுஜா, கவின், நம்முக்குட்டி ஆகியோரையும் நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு நேரம் வணக்கம் சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அதே போல இனிமையான இரவு நேரம் வணக்கம், நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்துள்ளேன் லெந்துரையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்

0: டீம் ஸ்டார் உதய பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்திலே போயிட்டாங்க. இன்னொரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? சத்யகுமார். எப்படி இருக்கீங்க?
1: நாங்க என்ன நமீதா ரக்ஷிதா

ஒலிக்காரமிக்கு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் புவனேஷ். விடைபெற செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ சுரபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: அந்த பாடல் யூத் திரைப்படத்துக்காக மணி சர்மாவின் இசையில் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0003 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். கவிதைகளாக அந்த கவிதைகளை சேர்த்துக்கொள்ள நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பில் முதல் நேரம் வணக்கம். வணக்கம், யாருது? மில்டன், எப்படி இருக்கீங்க மில்டன்? நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு மில்டன் மாதிரி, நானும் சந்தோஷமா இருக்கிறேன்.
1: நன்றி.
0: பேஸ்புக் வழியாகும் ஏராளமான சொந்தங்கள், இதமான இரவு பொழுது வணக்கம் புவனேஷன், நான் சொல்லிக்கொண்டே லெந்துலை எல்ஜியில் இருந்த ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பான வணக்கம், என்ன எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஹட்டன் நவீன். அதேபோல நிதான்ஸ் அண்ணா வணக்கம். வணக்கம் நிதான்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இனி இரவு பொழுது வணக்கம், வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே கருவலிலிருந்து மனோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களா மாவனிலிருந்து. அதே போன்று நாவலப்பேட்டிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: ஸ்டார் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோய்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. உங்களது கவிதைகளையும் சேர்த்து காற்றலையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது பாடல்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன். கவிதை இருக்கா?
1: கவிதை இல்ல சார்.
0: சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: பாடல் கேட்கு சார், காவத்த நீலகாம்பரம் ரம்சு குடும்பத்தாயும், பட்டாளத்தில் மரம ஜெகன் குடும்பத்தாயும், கோயிலில் மரம் அருள் செல்வி, மறுமொழி சங்கீதா குடும்பத்தை அருள்மொழி, முன்னாடி வயதன் ஈடன், மரசு சின்ன மகாதேன், கிரிச்சனா மாநாள் மூத்தி மூசி தயாலன், மா சந்திரன், கிருஷ்ண டாக்டன், திரிகாந்த், பாதுக்கு சின்ன தம்பி, தந்தை சங்கத்துறை, மற்றும் பணாவத்த சரோஜினி அம்மா, தி குடும்பத்தாகவும், சாந்தா குடும்பத்தையும், அன்பான அறிவால் புவனேஸ்வர், உங்களுக்காக பாடலு
0: சார் எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களை முன்னைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே தனவாக்கியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தாங்க வந்திருக்கிறாங்க. அண்ணா, நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னை முன்னைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு தன்னுடைய கவிதையை பிடிச்சுடுக்கிறார். விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிந்தது, விவரம் தெரியாமலே இருந்திருக்கலாம் என்று படித்த கவிதைகள் பிடித்த கவிதை என்று சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்கண்ணா? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. குமார் தன்னுடைய கவிதையை பிடிச்சிருக்கிறார். அவள் அவள் பார்வையாலேயே ஆயிரம் கவிதைகள் படைக்கின்ற தாமரைப்பு, புன்னகையாலே மனதை வருடுகின்ற தென்றல், அவளின் குரலுக்கு உருவமில்லாததால் என்னையே நான் உருவமாய் கொடுத்து விட்டேன். அவளின் நடைக்கு குரல் இருந்தால் புல்லாங்குழல் கைத்தட்டும்.

கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இதமான இரவு பொழுதில் நீங்களும் உங்களது கவிதைகளை வளைத்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம். எட்டியாந்தோட்டை பரிசல் விதிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு மனைவி பிரேமராணி ஆசிரியை, அபிஷாலினி, கவினேஸ் ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தஸ்வரா, சேஷன், எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே வர்ஷா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வர்ஷா பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். பத்தல் இருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா புவனேஷ் அண்ணா, பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எனக்கும் ஒரு ஹரிஹரன் பாடல் தாருங்கள்னு சொல்லிக்கொண்டு எங்களோட கார்த்திகா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேஹிவாலிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கந்தலாய்க்கு ஒய்து நண்பான இரவு பொழுது வணக்கம் புவனேஷ் அண்ணா. உன் கைக்குட்டை மடிப்பில் என் காதல் வாழ்க்கை, உன் தீக்கொழுந்து பார்வையில் கருகிப்போன என் இதயம், உன் நினைவுகளும் நாட்காலியாக நிரந்தரம் தூக்கத்தில் உனக்காக காத்திருக்கிறேன் என் உயிரே. உன் நினைவுகளோடு நாட்காலியில் நிரந்தர தூக்கத்தில் உட்கார்ந்து காத்திருக்கிறேன் என் உயிர். அருமை அன்பு கலந்த வணக்கம். அவிசாவல்லை சென்ன சந்திரகுமார் என்று சொல்லிக்கொண்டே இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஷன், ரன்யா எல்லோருக்காகவும் பாடல் தாங்கள் சொல்லி செஞ்ஞானியா ஆகியோருக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ஹாய் புவனேஷன், அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. பண்டாரவளியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். லதா, கிஷாந்தன், ரோஷான், ஷபினா செல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதே போல கமால் பேரின்பு மூர்த்தி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம். நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக முடிந்து கொள்ளுங்கள், உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிதா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்களின் கவிதைகளும் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களின் கவிதைகள், அருமையான கவிதைகள் காற்றலைகள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 7 75 0 0 1 அல்லது 0 3 1 2 7 75 111 என்ற தொடர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினர் சொந்தம், வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ட்ரிங்கூர் வந்து பிரீத்தியா? பிரீத்தி, நல்லா இருக்கீங்களா? சரி அம்மா, சொல்லுங்க, கவிதை இருக்கா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, உங்களுடைய அன்புக்குரிய சந்தத்துக்காகவும் கேட்கலாம். அன்பு வணக்கம் புவனேஷண்ணா, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே அழைப்பின் வழியாக இணைந்து கொண்டிருக்கிறார் ஜஹரா. கொரோனா கலந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சியில் ஒழிக்கின்ற பாடல்கள் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. அன்பு கலந்த வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே வெஸ்டர்ன் ராஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். புவனேஷ்ண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே, என்ன வேலை தேடி பார்க்க உன்னை தொலைக்கவும் இல்லை, நினைத்து பார்க்க உன்னை மறக்கவும் இல்லை, முகவரி கேட்டு நலம் விசாரிக்க காலம் நம்மை பிரிக்கவும் இல்லை, எப்போதும் நீதான் இருக்கிறாய் என் இதயத்தில், உன் காதலின்றி என் மீது ஆசையே இல்லை, என் வாழ்வில் நான் இயங்குவதெல்லாம் உன் ஒருத்திக்காக மட்டுமே, வேறெதுவுமே பெரிதல்லை, நீ மட்டுமே போதும், நீ மட்டுமே போதும் என் வாழ்வின் முழுமையாய் என்று சொல்லியிருக்கிறார்.

0: காற்றலையில் வசந்தனிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் இதமான இந்த இரவு பொழுதில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருது? தயாளன், எப்படி இருக்கீங்க தயாளன்?
1: என்ன
0: பாடல்?
1: முதல் வரிகளை ரெண்டு மட்டும் தான் சார்.

0: காதல் விளங்க சேர்ந்த பாடலை அன்பு மனைவி ரமாவுக்காகவும் வசந்தம் கேட்க அனைத்து சொந்தக்காக தாங்க சார்.
1: சார் எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி குரு. அன்பு போனேஷன்னா அப்படி இருக்கிறீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கு. ஒருவரின் உண்மையான காதலை புறக்கணிக்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் அறியாமல் தொலைக்கின்ற ஒரு அழகான வாழ்க்கை.

0: இது வசந்த நிலா. திங்கட்கிழமை கவிதைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இனிமையான கவிதைகளும் காற்றலையில் இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். உங்களை போலவே சரி மொஹிதீன், கவிதை இருக்கா?
1: கவிதை ஒண்ணு
0: சரி. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி நன்றி. மூதூர் பட்டித்திடல் வடிவேல் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். வசந்தம் வானொலியின் அபிமான சொந்தம் என்று சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் போனேஷ் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க கிருஷ்ணபிள்ளை? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஜஃபர் ஃபாய்ஸ் என்று சொல்லிக்கொண்டே ஃபாய்ஸ் மன்னார் வேப்பங்குளத்திலிருந்து தன்னுடைய கவிதை இப்படி சொல்லியிருக்கார். மண்டியிட்டு வரம் கேட்டேன் சாமியிடம், மாய குரலில் மதி இழந்த மனம். மாயமாய் செய்த காதல் மாது அவளை, மனதுக்குள் வாழ்ந்து நினைவுகளை பரிசாக தந்தவளை. உன் உயிர் எனும் தேகம் என்னுள் காதலாய் கலந்திருக்க மண்டியிருக்கிறேன். அருமை மனோகரன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். ஹரிச்சரன், அன்பு வணக்கம் போனிஷனா. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு சரோஜினி என்று சொல்லியிருக்கிறாங்க. எட்டியாந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எனக்காகவும் அக்கம் பக்கம் யாரும் இல்லா என்று பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முயற்சிக்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது. பிரசாந்துடைய பாடல் தாருங்கன்னு சொல்லிக்கொண்டே, அன்பு நீ பிறக்கும் கொடுக்கும் போது, அன்பு நீ பிறருக்கு கொடுக்கும் போது உண்மையான அன்பாக இருந்தால் மட்டுமே அது மீண்டும் உன்னிடம் வந்து சேரும். அருமை அன்பு கலந்த வணக்கம் போனிஷன்னா. எப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டே லோகநாதன் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறான். நிகழ்ச்சியோடு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படி வந்திருக்கிறார். சிந்துஜன், அன்பு கலந்த வணக்கம் போனிஷன்னா. அப்படி இருக்கிறீங்க பிளத் கோஹப்பீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே சவுதியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஷாகுல், தனிமை என்ற ஒரு உறவை இனிமையாக்கி போனது. எல்லாம் இருந்தும் எல்லோரும் இருந்தும் எங்கோ என் நிம்மதி தொலைந்து எதுவும் இல்லாத ஒரு உறவாக கடந்து போனது ஒரு தசாப்தம் என வாழ்விடும். சாமி கொடுத்த வரமா இல்லை பிறர் சாய்மானம் கொடுத்த வரமா? சாதுருதீன் ஷாகுல், மருதமுனை சவுதியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற மருமை அன்பான வணக்கம் போனிஷன் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே மகேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம் கட்டாரில் இருந்து.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க அருள்மொழி? நல்ல சந்தோஷமா இருக்கு அருள்மொழி. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க தானே? சரியம்மா, சொல்லுங்க. கவிதை இருக்கா? சொல்லுங்க.
1: ஒருவனுக்கு ஒருத்தியாய் வாழும் உலகிலே ஓர் ஆயிரம் பேர் உன்மேல் காதல் கொண்டாலும் ஒத்தியாய் வாழும் நிலவே காதலின் நீ ஒற்றனா அல்லது தோழி உற்றவளா? தனிமை மட்டுமல்ல, தனித்திருப்பதும் அழகுதான் உன்னை போல.
0: அருமை, வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி நன்றி. எனக்கு வண்ண நிலவே வண்ண நிலவே அந்த பாட்டு தான்.
0: வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீ தானா?
1: அந்த பாட்டு.
0: சரி, பாக்குறேன். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே மகேந்திரன் அதிபர் வந்திருக்கிறார். அலுவலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாடலு கேட்பதற்காக வாசனா, சுதர்ஷிகா, துஷி, ரிதுர்ஷன், விதுர்ஷன் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டு கடந்த இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம். யாரது? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கும். பாடல்கள்
1: பிடிச்சிருக்காங்க.
0: பாடல் கேக்குறதுக்கு
1: அதுக்கிடையில எனக்கு ஒரு பாடல் வேணும்.
0: என்ன பாடல்?
1: அந்த பாட்டை நான் இருக்கனே கேட்டு இருக்கிறேன். இருக்கல.
0: அப்படியா? என்ன காரணம் அந்த பாடல்?
1: அது எனக்கு ஒரு விருப்பம். அந்த பூக்கள சொல்றதுல இருக்க சரியா ஆசையா இருக்கும் அந்த பாட்டு.
0: அதனால பிடிக்கும்.
1: இந்த நேரம் கேட்கறதுக்கு ஒரு இனிமையாவும் இருக்கும்.
0: சரி சரி, யாரெல்லாம் மனத்துக்குள்ள போறீங்க பாட்டுக்காக?
1: உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மூது வடிவனையா, அருள்மொழி, பத்மாமா, மனதகளை தந்தச்சி, மற்றதேட்டி, அந்த தம்பி, தயாளன், ரமானி, தனுஷ், ஆட்டோ விஸ்வநாதன் தம்பி, சோமசிரி ஐயா, மாணிப்பாய் குளரத்னம் ஐயா, அம்பாந்தோட்டை ஜமீனா, மன்சூர், மையந்தூர் பசி சகோதரிக்காகவும், மற்றது சின்னையா மகாதேவன், இங்கு இந்தியராவி களத்திரை இருக்கும் காந்தி குடும்பத்தாருக்கும்,
0: அப்படியா? சரி, ரேடியோ கேளுங்க.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் பொன்சிங்கோடரே.
0: ரஷீதா கான். எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா
0: சௌக்கியமா சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க, பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: அருமையான பாடல்கள்.
0: அப்படியா, சரி, ரொம்ப சந்தோஷம். கவிதை இருக்கா? சரி, யாரெல்லாம் இருக்கு?
1: எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா?
0: என்ன பாடல்? என்ன பாடல்?
1: நன்றி.
0: வணக்கம்.

0: காற்றலையில் வசந்தனிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே என்னோடு பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்லியிருக்கார். வாழ்த்துக்கள் பாபு, பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு வணக்கம் போனிஷ் அண்ணா, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கார். இணைத்துக் கொண்டு இந்த கால அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். இப்போது எங்களோட அழைப்பிலோட சொந்தம் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேரு கூட?
1: ராமநாத்.
0: ராமநாத், சொல்லுங்க. ராமநாத், நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சியில் பாடல்கள் படிச்சிருக்குதா? சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறது? கவிதை இருக்கா?
1: இல்ல இல்ல.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: தம்பி இருக்கிற.
0: தம்பி பேர்
1: துவாரகன்.
0: துவாரகன். வேற யார் இருக்காங்க? எல்லோருக்கும் கேக்குமா? சரி, எல்லோருக்கும் கேக்கலாம். அவருடைய அழைப்பு ஏதோ சிக்கல் பண்ண நினைக்கிறேன். அன்பு கலந்த வணக்கம் தம்பி புவனேஷ், நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றேன். வாழ்த்துக்கள் மிஸ் வரலட்சுமி, கொடையானல் அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கான பாகரில் இருந்து பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு கலந்த புவனேஷ் வணக்கம். மகத்தோட்டை தும்மூதரை சென்னையா மகாதேவன், அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். உன் சமையல் அறையில் அந்த பாடல் தர முடியுமான்னு கேட்டுக்கிறார். முயற்சிக்கிறேன். ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நடந்திருக்கிறார் ஸ்டீவன். பிரசன்னா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னா? அவள் என்னை துரத்தி அடித்த போதும், அவள் என்னை துரத்தி அடித்த போதும், அவள் மட்டும் போதும் என்று வெட்கமின்றி அவளுக்காக தூரத்தில் சிரித்தபடி நின்றது என் ஆண் கர்வம். அருமை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது ஆகாஷ், நன்றி ஆகாஷ். தேஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஈஸ்வரன், அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். வணக்கம், அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சதா ஜோதி அளவற்றிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். தினேஷ், நல்ல பாடல்கள் சிங்காரவத்திலிருந்து, நன்றி. சிவஸ்ரீ தர்மகுள் ராஜா குருக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம், நன்றி ஐயா. அன்பான வணக்கம் பாசியூர் எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எடுத்திருக்கிறாங்க.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இரவு பொழுதை தாளாட்டும் இனிமையான பாடல்கள் காற்றடையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம் பாடல்கள் பிடிச்சிருக்குதா? அப்படியா? யார் யார் இருக்கிறாங்க?
1: நன்றி
0: சிவமூர்த்தி. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷ்ண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஆரையம்பதி இதே ரத்தனம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். குரலின் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார் பொதுவில் ஜமால்தீன். அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் ஜமால்தீன், எப்படி இருக்கிறீங்க? தொண்டி மன்னாறு செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். ஹாய் அண்ணா வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு வத்தலையிலிருந்து யுவராணி பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வதிகிறது வேணி பலாங்கோடிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. அட்டாம்பட்டி புஷ்பராஜ் வணக்கம் சொல்லியிருக்கார். வசந்தகுமார் பெரிய குறியானிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். புவனேஸ்வரன் மங்கேகரசி சென்னையிலிருந்து நாகராஜன் இரவு பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். கென்யா மஃபூப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிர்மலா பாலா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. மர்சுகா ஜுனைட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம் ஊரடவத்தை தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். குரலின் ஹரி நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அக்கறை பெற்று பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். குறிஞ்சிங்கனி அசூர்தீன் நீசா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நியாஸ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கார். பண்ணைபுரம் மணிகண்டன் அதே போல கிருஷ்ணசாமியும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிதா. ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து மசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.6 வசந்தம் FM.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா?

0: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டலம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

இளைஞர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி, முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6.

0: கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: அறிவிக்கப்படாத இடங்களுக்கு இயேசுவின் அன்பின் செய்தியினை சுமந்து செல்லுங்கள். கர்த்தர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.

0: இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 1 நிமிடம்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில். நம்ம விடியல் நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு விசேடமான நாளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன தேவையில்லை, உங்களுக்கே அது தெரியும். செவ்வாய் ராகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் அப்படியே நீங்க தொடர்ச்சியாக 80-90களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடலாம் கேட்க போறீங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க அன்பான சொந்தங்களுக்கு நீங்க வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ள போறீங்க. இன்று நாள் ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறந்திருக்கும். இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. முயற்சி செய்ய தயங்காதவர்களுக்கே வெற்றி கை கொடுக்கும். அதாவது இந்த காலை உங்கள் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளையும் விளக்கட்டும். நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மூன்றும் உங்கள் நாளை அழகாகட்டும். நாங்க முயற்சி செய்து கொண்டே எப்போதும் இருக்கணும். முயற்சி செய்து கொண்டே இருந்தோமா இருந்தா கண்டிப்பா அந்த முயற்சி ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு கை கூடும். நாங்க ஒரு நாள் அந்த முயற்சியை செய்துட்டு அந்த முயற்சி வந்து கை கூடல அப்படின்னு சொல்லும் போது, அடடா என்ன நாங்க முயற்சி செய்துட்டே இருக்கிறோம் ஆனா இது சரிவர மாட்டேங்குதே, நாங்க இதை விட்டுட்டு வேற ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் எப்போதும் நாங்க விலகிடக்கூடாது. அந்த முயற்சி எதனால நமக்கு கை கூடல அப்படின்ற காரணங்களை தேடி அறிந்து, அந்த தோல்விக்கான காரணங்களை தேடி அறிந்து அதிலே நீங்க சரி செய்வீங்களா இருந்தா கண்டிப்பா அந்த முயற்சி கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியாகும் அப்படின்றதுல நானும் சந்தோஷமா பகிர்ந்து கொள்றேன். இப்ப நீண்ட நாளா நீங்க ஏதாவது ஒரு முயற்சி செய்துட்டே இருந்திருப்பீங்க, அந்த முயற்சி வந்து கை கூடாம போயிருக்கும், அதே வாக்குல நீங்க விட்டுருப்பீங்க. அந்த முயற்சியை இன்றைய நாள் நீங்க எடுங்க அப்படின்னு தான் நான் ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா அது வந்து நல்ல முயற்சியாக இருந்தா, நல்ல நோக்கத்துக்காக இருந்தா கண்டிப்பா அது நிறைவடையும் அப்படின்றத நானும் இந்த நேரத்துல பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-77-5705 அதே போல 0112-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்க அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொடுப்பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நேரம் மதிக்காலையே 5 மணி கடந்து 10 நிமிடம் ஆய்க்கொள்வது ஒழிக்கவிருக்கும் பாடுது மன்னன் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே.ஜே. ஏசுதாஸ் பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல். பாடல் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்குது உங்கள் சிவானி.

வாழ்த்துக்களோடும் செவ்வாய் ராகங்களோடும் விடியல் நிகழ்ச்சியில் நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 21 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்குது. இனிமையான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சி அலங்கரித்த வண்ணமே இருக்கிறது. அதே போன்று நீங்கள் கூறும் உங்கள் அன்பான சந்தங்களுக்கான வாழ்த்துக்களும் கூட இன்னும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பழகிய செய்து அப்படின்றல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மயிலம்பாவடைந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பிந்தினியிலிருந்து வசந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு தாயார் பத்மினி தன்னுடைய 67வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கிணவர் ராசையா, மகள்மார்களான வசந்தி, ராதா, விக்னேஸ்வரி, அதே போன்று மருமகன்மார்களான திலீப்குமார், மனோகரன், பிரதீப் குமார், அதே போன்று பேர பிள்ளைகளான தினு, கவிந்து, ஆகாஷ், அச்சு, பிரவீனா, அதே போன்று மனோலி ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களையே வசந்தம் மேகம் சார்பாகவும் அதே போன்று நிகழ்ச்சியின் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு கம்பளையே தல்பட்டியில இருந்து சுதாகரன் தன்னுடைய 47வது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக மனைவி கோகிலமாலா, அதே போன்று ஷுவாக்சிதா, அதே போன்று அம்மா மச்சான் பிரேம் மற்றும் சிவராஜ், கிருபாகரன், சிவனேஸ், சரத்குமார், சரத்குமார், அதே போன்று அக்கா குமாரி மற்றும் அண்ணாவான சந்திரகுமார், அதே போல மாமி, மருமகள், இதே போன்று உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவதன வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பென்குடா வெளியிலிருந்து அழகுதரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்று நாள் நல்ல பல சுபகாரியில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பாதுக்கை சின்னத்தம்பி, அம்மன்புரம் சுரேஷ், அதே போல செங்கடி ஸ்ரீமுருகன், குமரகுரு, இதுவரை தனலட்சுமி, ராஜலட்சுமி மற்றும் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்து பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு அக்கறைப்பட்டு பப்டையிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டே யார் வந்திருக்கிறா, பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. இன்றைய விடியல் உங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நலமுடன், வல்லமுடன், மகிழ்வுடன் அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலகால இருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ஹட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் தங்கசுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு இந்த காலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அன்பான உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு லிந்துளை எழுச்சியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை வணக்கம் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 15 மோதரை தரிசனி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பென்குடாவளியில இருந்து சுதாகர் மே வந்திருக்கிறாங்க. மகள் லக்ஷியா, பார்கவி, ஷர்வின், அம்மா காளிமுத்து ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் தன்னுடைய அன்பு மனைவிக்காகவும் மகனுக்காகவும் மகன் பிரணவம் மற்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோ சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டு விஜயகுமார் ராஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் விடியல் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹட்டன் பரமா வந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்களுக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். குயில்வத்தை, கங்காதேவி, பொன்மணி, அனுஸ்ரீ ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி பரமா. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அனுஸ்ரீ வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. பலங்குடிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களாம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு
மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கடற்கரை ட்ரைட்டன் சொந்தங்களை எல்லோரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு முத்தைய காளி முத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதே போன்று பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அருள் சந்திரக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127275003 அதே போல 0127275111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 27 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான இடைக்கால பாடல் வர காத்திருக்கிறது. தொடர்ச்சி அணிந்திருக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியல் நிகழ்ச்சி. உங்களை பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி.